புண்ணியாங்கினி அசுரதீன் வந்திருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம் சகோதரி, நானும் விடிகள் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி சுதாகர் மேகலா மகள் அக்ஷிகா பர்விகா ஷர்வின் காளிமுத்து அனைவருக்காக வாழ்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்திருக்கிறாரு. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் அன்பான இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிற நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மயிலம்பலியிலிருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கிராம ஹரல் சந்திரா வந்திருக்கிறாரு. ஹாய் அன்பான காலை வணக்கம், ஜிஆர் பெரிய நிலாவணி கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. அக்கறைப்பட்டு பொப்டையில் நின்றார் அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் ஆறு என்பதே இனி ரத்தினம் வந்திருக்கிறாரு. கிருஷ்ணசாமி நாவலப்பேட்டையிலிருந்து குட் மார்னிங் சொல்ல இருக்கிறாங்க. காலை வணக்கம் கழுதாவளி சுந்தரம் சசிகலா வந்திருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ரிஜ்னா சொல்லிருக்கிறாங்க. இதமான காலை பொழுது வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவி வந்திருக்கிறாங்க. காலை பொழுது வாழ்த்துக்கள் ருவான்வெளியிலிருந்து பதிமலர் கணேசன் மது பிரபு ரஞ்சிதா விதுஷயன் ஆகியோர் எல்லாம் இணைந்திருக்கணும், நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இதே போல அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜ்னா பேகம் வந்திருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், அதே போல பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து முடியல் நிகழ்ச்சியோடு பயணிக்கலாம். நீங்களும் உங்களுடைய நல்ல பல விஷயங்களை அழைப்பேற்படுத்தி பகிர்ந்து கொள்ளலாம். ஃபேஸ்புக்கூடாகவும் இணைந்து கொள்ளுங்கள்.

பழுது பாடல் அது பூ. வாழ்த்துக்கள் திரைப்படத்துக்காக இனிமையான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு வசந்த தின்முடிகள் நிகழ்ச்சி. நேரம் அதிகாலை 5:49 ஆகி கொண்டிருக்கிறது. நல்ல பல விஷயங்களோடும், நல்ல பல எண்ணங்களோடும், நல்ல சிந்தனைகளோடும் இந்த நாள் உங்களுக்கு ஆரம்பிக்கட்டும். ஆரோக்கியமான ஒரு புத்துணர்ச்சியான ஒரு புதிய நாளாக இந்த காலை பொழுது உங்களுடன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். இனிய காலை பொழுது வணக்கங்கள், வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகளோடு தொடர்ந்து மணிந்திருக்கலாம். மழை ஏற்படுது. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0312-2775-0301 அதேபோல் 0112-2775-111 கழைப்பு ஏற்படுத்தலாம். ஃபேஸ்புக் கூடாக இணைந்து கொள்ளலாம். இனிய காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக காயத்ரி வந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவி வந்திருக்கிறாங்க. ஹப்டன் நவீனும் ஹாயக்கா இனிய காலை வணக்கம், ப்ரோக்ராம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கொழும்பு 15 ஜெயசீலன் வந்திருக்கிறாரு. இனிய காலை பொழுது வணக்கங்களோடு விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் கிரான் ஜெயக்குமார் வந்திருக்கிறாரு. அதே போல காலை பொழுது வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மிது வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. இனிய காலை பொழுது வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தேமதுரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் வசந்தம் உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கங்களோடு சொல்ல இருக்கிறாங்க. கொழும்பு 15 மோதிரி தர்ஷி குணசேகர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பயணிங்க. உங்க வசந்தத்தின் நீங்க கேட்டுட்டே இருக்கிறது விடியல் நிகழ்ச்சி.

பசங்க திரைப்படத்துக்காக ஒலித்தோய்ந்தது அந்த பாடல். வசந்தத்தின் விடுதல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நேரம் காலை 6:07 ஆகிக் கொண்டிருக்கின்றது. இனிய காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க அன்பிக்கினி அறிவிப்பாளர். வசந்தம் நிகழ்ச்சியை சிறக்கட்டும், வானலயங்களும் ஜொலிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களோடு பயணித்து கொண்டிருக்கிறாரு சிவசந்திரன் நாடாம்பேட்டியிலிருந்து. அதே போல குட் மார்னிங் சொல்லிட்டு பாலா கார்த்திகா வந்திருக்கிறாங்க. நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க குட் மார்னிங் சொல்லிட்டு. இனிய காலை வணக்கம் வசந்த உறவுகள். இந்தான தோட்டம் மீன விடுவிலிருந்து வசந்தகுமார், மனைவி கௌதமி அனைவரையும் இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சொல்லி மத்துக்கமிலிருந்து பனிமலர் வந்திருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை வணக்கம் சொல்லிட்டு லீலா வந்திருக்கிறாங்க. ஸ்ரீ திவ்யா வந்திருக்கிறாங்க இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. துரைராஜ் வந்திருக்கிறாரு நாவலப்பட்டியிலிருந்து. அன்பான காலை பொழுது வணக்கம், இந்த நாளில் இருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு முருகேசன் தென்காசியிலிருந்து சொல்லியிருக்கிறாரு. இதே போன்றும் செல்வம் வந்திருக்கிறாரு நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக, இனியும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு புத்துணர்ச்சியான நாளாக அமைக்கட்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். தொடர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களோடு பயணிக்கலாம். விடியல் நிகழ்ச்சி அழைப்பேற்படுத்துங்க. அதே போல பேஸ்புக் கூட இணைந்து கொள்ளலாம். வருகிறது பாடல் இது கிரீடம் திரைப்படத்துக்காக.

இன்றைய நாளுக்கான ராசி பலன். இன்று 2026 ஆண்டு மே மாதம் 25 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 11:52 மணி முதல் 1:22 மணி வரை. யமகண்டம் காலை 10:22 மணி முதல் 11:52 மணி வரை. இராகு காலம் காலை 7:22 மணி முதல் 8:52 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் வெற்றி, ரிஷபம் பாராட்டு, மிதுனம் வரவு, கடகம் நலம், சிம்மம் லாபம், கன்னி களிப்பு, துலாம் ஆதாயம், விருச்சிகம் பரிசு, தனுசு நன்மை, மகரம் சுகம், கும்பம் சந்தோஷம், மீனம் பொறுமை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் வெற்றி, ரிஷபம் பாராட்டு, மிதுனம் வரவு, கடகம் நலம், சிம்மம் லாபம், கன்னி களிப்பு, துலாம் ஆதாயம், விருச்சிகம் பரிசு, தனுசு நன்மை, மகரம் சுகம், கும்பம் சந்தோஷம், மீனம் பொறுமை. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

வசந்தம் மிகுமே 102.6 102.8 அலைவரிசை நூறாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று மே மாதம் 25 தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக மத்திய வங்கி நாணய சபை இன்று அவசரமாக கூடவிருக்கிறது. முக்கியமான சில விடயங்கள் குறித்து இன்று தினம் பேசுவதற்கான கூட்டமாக இடம்பெறப்போகிறது. நேற்று தினம் புளூம்பெர்க் இணையதளம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் இலங்கையுடைய நாணயம் ஆசியாவில் வலுவான நாணயமாக ரூபாவாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல இந்த பொருளாதாரம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தும் பத்திரிகை முக்கியமான செய்திகள் வந்திருப்பது நாங்கள் காணலாம். வசந்த சமரசிங்க அவர்களும் எதிரான விடயங்களுக்கு பதில் வழங்கியிருக்கிறார். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். மழை தொடரும் என்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. தென்மேல் பருவப்பயிற்சி ஆரம்பமாக இருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக மழை பெய்வதற்கான சாத்தியம் இருப்பதால் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை அறிவித்தொன்றை விடுத்திருக்கிறது வளிமண்டலவியல் திணைக்களம். மூளைக்காய்ச்சல் நோய் தீவிரமாக பரவி வருவதனால் மக்கள் இதுகுறித்தும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை சுகாதார பிரிவினால் முன்வைக்கப்படுகிறது. அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். இந்த இணையவழி மோசடி அதிகரித்திருப்பதன் காரணத்தினால் மக்கள் அதுகுறித்தும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தலை போலீசார் விடுத்திருக்கிறார்கள். அந்த செய்தி குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல டில்வின் சில்வா அவர்கள் தெரிவித்த ஒரு தகவல், இந்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான பணம் போதாது. காரணம், அந்த பணம் டித்வா சூறாவளியினுடைய பாதிப்புகளுக்காக மக்களுக்கு இழப்பீடாக வழங்குவதற்கான நிதியாக பயன்படுத்தப்பட்டு விட்டதாக கூறியிருக்கிறார். எனவே அடுத்த வருடம் இதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கும் நிலையில் இவர் யார், மாகாண சபை தேர்தல் தொடர்பான விடயங்களை தெரிவிப்பதற்கு தீர்மானிப்பது என்பதாக இப்போது பல்வேறு தரப்பும் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். அது குறித்தான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். இதனை தவிர இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விவகாரத்தில் அல்பா என்ற ஒருவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. அடிக்கடி இந்த பெயர் பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. எனவே அது தொடர்பான யார் என்பது தொடர்பான விடயத்தையும் இருந்தும் பத்திரிகையினுடைய செய்திகள் வெளியேற்றிருப்பதை பார்க்கலாம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கணும். ஏனைய பல முக்கியமான தகவல்களும் வந்திருக்கின்றன. அது தொடர்பிலும் விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக மத்திய வங்கியினுடைய நாணய சபை இன்று அவசரமாக கூடுகிறது என்பது பிரதானமான செய்தியாக இன்றைய தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. அவசரமாக இன்று கூடும் மத்திய வங்கியின் நாணய சபை. ஆசியாவின் பெருமதிமிக்க நாணயமாக இலங்கை ரூபா, டொலருக்கு நிகராக மீண்டும் ஸ்திரம். புளூம்பெர்க் இணையதளம் தெரிவிப்பு, ரூபாவின் பெறுமதி 2.7% அதிகரிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தி குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை இன்று திங்கட்கிழமை அவசரமாக கூட உள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைகளில் தீவிர கவனம் செலுத்தும் நோக்கில் இக்கூட்டம் கூட்டப்படுகிறது. இக்கூட்டத்தில் இரவு நேர வட்டி வீத கொள்கையில் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இங்கு எடுக்கப்படும் தீர்மானங்களை நாளை செவ்வாய்க்கிழமை காலை 7 அறிவிப்பதென்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. மத்திய கிழக்கு மோதல்களால் நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஏற்படவுள்ள வெளிப்புற தாக்கங்களிலிருந்தும் இலங்கை ரூபாவை பாதுகாப்பதற்கு நிதி அமைச்சர் திரைசேரி மற்றும் மத்திய வங்கி என்பன கூடிய கவனம் எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்க விடயம். இதேவேளை இலங்கை ரூபா மிக குறுகிய காலத்தில் திடீர் முன்னேற்றமடைந்து ஆசியாவின் வலிமையான நாணயமாக உருவெடுத்துள்ளதாக புளூம்பெர்க் இணையதளம் தெரிவிக்கிறது. ஒரே நாளில் இடம்பெற்ற மிகப்பெரிய அதிகரிப்பு இதுவென்றும் கடந்த 2023 மார்ச் மாதத்திற்கு பின்னர் இவ்வாறான அதிகரிப்பு இடம்பெற்றுள்ளதையும் அந்த இணையதளம் பதிவு செய்திருக்கிறது. இதனால் 2023 மார்ச் மாதத்திற்கு பின்னர் இலங்கை ரூபாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய வளர்ச்சியாக கருதப்படுகிறது. கடந்த ஒரு வாரத்தில் அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபா சுமார் 3% இலங்கை ரூபா வலுப்பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் திட்ட முறையாக செயற்படுத்தப்படும் என்ற முதலீட்டாளர்களின் நம்பிக்கையே இதற்கு முக்கியமான காரணம் என்றும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. தொடர்ச்சியான மறுசீரமைப்புகள், கடன் மறுசீரமைப்பை நிலைப்படுத்தல் மற்றும் தொடர்ச்சியான வெளிநாட்டு நிதி உதவிகள் ஆகியவற்றின் மூலம் இலங்கையால் வெளிநாட்டு முதலீட்டாளர்களையும் டொலர் வரவுகளையும் ஈர்க்க முடிந்திருக்கின்றது. குறிப்பாக சுற்றுலாத்துறை வருமானத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு, வெளிநாட்டு பணப்பரிமாற்றங்கள் மற்றும் ஏற்றுமதித்துறை மாற்றங்கள் பலமடைந்துள்ளமை
ரூபாவின் பெறுமதி அதிகரிப்புக்கு உறுதுணையாக அமைந்திருப்பதாக புளும்பர்க் சுட்டிக்காட்டுகிறது. சந்தையில் ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடையும் என எதிர்பார்த்திருந்த வர்த்தகர்கள் ரூபாவின் எதிர்பாராத வலுப்பெறல் காரணமாக விரைவாக ரூபாவை வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இது ரூபாவின் அதிகப்படியான விநியோகத்தை மேலும் அதிகரித்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் சிரமற்ற நிலைமை மற்றும் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகள் காரணமாக பல ஆசிய நாணயங்கள் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளன. இந்நிலையில் இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பு சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்கிறது. எனினும் இலங்கை ரூபா இயல்புக்கு மாறாக விரைவாக வலுவடைவதனால் அபாயமும் இருக்கிறது. இது ஏற்றுமதியாளர்களின் ரூபா வருமானத்தை குறைப்பதோடும் வெளிநாட்டினருக்கு பயணச் செலவுகளையும் விரும்பத்தக்கதாக நிலையில் மாற்றிவிடும். எனவே இந்த நிலைமை சர்வதேச அளவில் இலங்கை தொடர்பில் ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தை உருவாக்கியுள்ளதோடு இலங்கை எதிர்பார்த்ததை விட வேகமாக நெருக்கடியிலிருந்து மீண்டு வருகிறது என்பதற்கான அறிகுறியாகவும் இது காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனினும் இந்த வளர்ச்சியை தக்கவைக்க நிதி வினைத்திறன், வரி அறுவீடு மற்றும் தொடர்ச்சியான அரசியல் ஸ்திரத்தன்மை ஆகியவையும் அவசியம் என்றும் நிதித்துறை நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றிடமிருந்து இலங்கைக்கு நிதி கிடைக்கவுள்ள நிலையில் சந்தையில் உள்ளவர்கள் தங்களிடம் உள்ள டாலர்களை விற்பனை செய்ய முற்பட்டதே ரூபா வலுவடைவதற்கான காரணம் என அரசாங்கம் தெரிவிப்பதாக அந்த இணையதளம் குறிப்பிடுகிறது. அதேவேளை ரூபாவின் மதிப்பை சிறப்படுத்துவதாக தனிப்பட்ட வாகன இறக்குமதியின் மீது கூடுதல் வரியை விதிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அந்த இணையதளம் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அமெரிக்க இணையாக ரூபாவின் பெறுமதி மீண்டும் வளர்ச்சி எட்டியிருக்கிறது. அதேபோல கடந்த ஒரு வார காலப்பகுதிக்குள் ஆசியாவின் மிகவும் வலுவான பண அழகாக ரூபா மாறியிருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. எனவே 327 ரூபாய் வரைக்கும் டாலரின் பெறுமதி வீழ்ச்சி கண்டிருக்கிறது, ரூபாவின் பெறுமதி வளர்ச்சி கண்டிருக்கிறது என்பதாகத்தான் தெரிவிக்கப்படும் நிலையில் இன்றைய தினம் இலங்கை மத்திய வங்கியினுடைய நாணய சபை அவசரமாக கூடுகிறது. பல முக்கியமான தீர்மானங்களை எடுப்பதற்கு அவர்கள் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இதன் போது வட்டி தொடர்பான விவகாரங்கள் அல்லது இந்த ஏனைய ஓரிரவு வட்டி கொள்கை தொடர்பான விடயத்திலும் முக்கியமான தீர்மானம் எடுக்கப்படலாம். நாளைய தினம் அந்த தீர்மானங்கள் அறிவிக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே இலங்கையினுடைய ரூபா வீழ்ச்சி கண்டு வந்த நிலையில் இப்போது அது வலுவடைந்து வருகிறது. அது அதற்கமாக நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மை மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாக புளும்பர்க் இணையதளம் இந்த சர்வதேச நிதி தொடர்பான விடயங்களை கையாளுகின்ற அல்லது அது தொடர்பான விடயங்களை ஆராய்ச்சி செய்கின்ற இந்த இணையதளம் ஆய்வு கட்டுரையாக இதனை வெளியிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஒரு தகவலை முன்வைக்கிறார். அது குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நாடு மீண்டும் பங்குரோத்து நிலையை அடையும் அபாயம், புதிய சர்வதேச நாணய நிதி ஒப்பந்தத்திற்கு செல்லுங்கள் சஜித் பிரேமதாச வலியுறுத்து என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிட்டுகிறது. மீண்டும் ஒருமுறை நாடு வங்குரோத்து நிலையை அடையும் அபாயம் உருவாகியுள்ளது. அரசாங்கம் தனது பிடிவாதமான போக்கை கைவிட்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் சாதகமான புதியதொரு சர்வதேச நாணய நிதி ஒப்பந்தத்துக்கு உடனடியாக செல்ல வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியிருக்கின்றார். கொழும்பில் அமைந்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் ஆசிரியர் சங்கம் நேற்று சாபிக்கப்பட்டதன் பின்னர் அங்கு கருத்தெரிவிக்கும் போதே அவர் இதனை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தற்போதைய ஜனாதிபதி நாடளாவிரதியில் பயணம் செய்து நாட்டில் எவ்வித பிரச்சனைகளும் இல்லை என்றும் போதுமான டாலர் கையிருப்பு இருப்பதாகவும் கூறி மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்கிறார். எனினும் தற்போதைய நாட்டின் உண்மையான பொருளாதார நெருக்கடி மற்றும் அபாயங்கள் குறித்து பல்வேறு புள்ளி விவரங்கள் மூலம் தெளிவான புரிதலை பெற முடியும். நாட்டின் புத்திஜீவிகள் மற்றும் மக்கள் அரசாங்கம் முன்வைக்கும் போலியான தகவல்களுக்கு அப்பால் இந்த உண்மையான பொருளாதார யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டிய காலத்தின் கட்டாயமாகும். ஜனாதிபதி அண்மையில் நாட்டில் 7 பில்லியன் அமெரிக்க டாலர் கையிருப்பில் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் அந்த 7 பில்லியன் டாலர் தொகைக்குள் பயன்படுத்த முடியாத சீன யுவான் நாணயங்களும் உள்ளடங்கியுள்ளன. உண்மையான பயன்படுத்தக்கூடிய வெளிநாட்டு அந்நிய செலாவணி கையிருப்பு 7 பில்லியன் டாலர் அல்ல. அதிலிருந்து சுமார் 1.2 பில்லியன் டாலரை இது தொடர்பான கழித்தால் எஞ்சியிருப்பது 5.8 பில்லியன் டாலர்கள் மட்டுமே. சர்வதேச ரீதியாக ஒரு நாட்டு இறக்குமதி செலவினங்களை ஈடு செய்வதற்கு குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கான கையிருப்பு அவசியமாகும். தற்போது இலங்கையின் மாதாந்த இறக்குமதி செலவு 2 பில்லியன் டாலர்களாக இருப்பதனால் 3 மாதங்களுக்கு 6 பில்லியன் டாலர்கள் கையிருப்பில் இருக்க வேண்டும். ஆனால் அரசாங்கத்தினிடம் 7 பில்லியன் டாலர் இருப்பதாக கூறி மக்களை ஏமாற்றுகிறது. இவ்வாறான தரவுகள் முன்னிலையில் அரசாங்கம் மக்களை ஏமாற்றுவதை விடுத்து கையிருப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும்.
வெளிநாட்டு பணப்பரி மாற்றம் 8 பில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி கூறுகின்றார். இது எமது புலம்பெயர் தொழிலாளர்களின் உழைப்பு. ஆனால் மத்திய கிழக்கு நாடுகளிலும் போர் சூழல் மேலும் தீவிரமடைந்தால் அங்குள்ள பொருளாதார வீழ்ச்சி காரணமாக எமது தொழிலாளர்களுக்கான கேள்வி குறைந்து அந்நிய செலாவணி வருமானம் பாதிக்கப்படும். இதுகுறித்து அரசாங்கம் இதுவரை எந்த திட்டத்தையும் முன்வைக்கவில்லை. 2022 ஆம் ஆண்டுடன் தற்போதைய நிலைமை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அன்றைய இக்கட்டான சூழலில் கூட கொரோனா தொற்று பரவிய காலப்பகுதி உலகமே முடங்கியிருந்த போதும் இந்தியா போன்ற நாடுகள் இலங்கைக்கு 4.4 பில்லியன் டாலர் கடன் உதவிகளை வழங்கின. ஆனால் தற்போது உலகளாவிய பொருளாதார நெருக்கடி சூழலில் அந்த நாடுகள் மீண்டும் உதவிக்கரம் நீட்டுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்ற விடயத்தையும் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம். இதேபோல இன்றைய தினம் மற்றொரு தகவலும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு இன்னும் ஒரு தகவலை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுகுறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். தினக்கருடைய பிரதான தலைப்பு, பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள தேசிய அரசாங்கத்திற்கு 100 அரசு ஆதரவா, விரைவில் சர்வகட்சி கூட்டத்திற்கான அறிவித்தல் என்பதாக கேள்விக்குறியோடு அந்த செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அத்துறவிலும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாட்டில் பொருளாதார நெருக்கடி நிலைமை ஒன்று உருவாகுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் எதிர்கூறி வரும் நிலையில் அதற்கு மூங்கொடுக்கக்கூடியவாறு தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பது தொடர்பாக யோசனைகள் பல்வேறு தரப்பினரால் அரசாங்கத்துக்கு முன்வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது அன்ரோகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைக்கும் நிலையில் எதிர்க்கட்சியில் அங்கம் வைக்கும் சில கட்சிகளை இணைத்துக் கொண்டு தேசிய அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பாக யோசனைகள் முன்வைக்கப்படுவதாகவும், இத்தொடர்பில் தேசிய மக்கள் சக்திக்குள்ளும் முக்கிய தரப்பினரிடையே ஆராயப்பட்டு வருவதாகவும் அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் தேசிய மக்கள் சக்தியின் பிரதான கட்சியான JVP-யின் முக்கிய செயலர்கள் சிலர் இதனை விரும்பவில்லை என்றும் அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மை காலமாக ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்து டாலரின் பெறுமதி அதிகரித்து வரும் நிலையில் இது இன்னும் சில மாதங்களில் நாடு கடும் பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்படுவதற்கான அறிகுறி என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இவ்வாறான நிலையில் எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்புடன் இதற்கு மூங்கொடுக்கக்கூடிய வகையிலான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. அதன்படி திறமையான மற்றும் பொருளாதாரத்தில் அனுபவம் வாய்ந்த தலைவர்களை தங்களோடு இணைத்துக் கொள்ள தயாராக இருப்பதாக அரசாங்க தரப்பில் சிலரால் அண்மை காலமாக தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் அர்ஷடி சில்வா போன்ற ஐக்கிய மக்கள் சக்தி MPக்களும் சிலர் தொடர்பில் கருத்துக்களும் கடந்த வாரங்களில் பரவி வந்தன. இந்நிலையில் தேசிய அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்று சில தரப்பினால் கோரிக்கைகள் விடுக்கப்படுவதோடு நாடு தற்போது எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக அவசரமாக சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுமாறு எதிர்க்கட்சியினரால் ஜனாதிபதிக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி கூடிய விரைவில் சர்வகட்சி கூட்டத்திற்கு அறிவித்தல் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் தேசிய அரசாங்கம் தொடர்பான கோரிக்கையும் அரசாங்கத்தினால் ஆராயப்படுகின்ற போதிலும் சில அமைச்சர்கள் உள்ளிட்ட சிலர் வேண்டுமென்றால் வேலைத்திட்டங்களுக்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவை பெற்றுக் கொள்வோம் என்றும், ஆனால் தேசிய அரசாங்கம் என்ற நிலைக்கு செல்லக்கூடாது என்றும் நிலைப்பாடு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருப்பது நாங்கள் காணலாம். எனவே இந்த விடயம் தொடர்பாக பேச்சுவார்த்தை ஒன்று கலந்துரையாடல் அரசாங்க மட்டத்தில் இடம்பெறுவதாகவும் சிலர் அதற்கு ஆதரவாகவும் சிலர் அதற்கு எதிராக இருப்பதாகவும் அந்த செய்தி இன்று தினம் பத்திரிகையில் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்று தினம் மற்றும் ஒரு தகவலும் இருக்கிறது. தேசிய அரசாங்கத்தில் இணைய மாட்டோம், புதிய ஜனநாயக முன்னணி கூறுகிறது என்பதாக தினக்குரல் பத்திரிகை இன்னும் ஒரு தகவலை தருகிறது. தேசிய அரசாங்கம் அமையமாக இருந்தால் அதில் நாங்கள் இணைய மாட்டோம் என்றும், இந்த அரசாங்கத்திற்கு முட்டுக் கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை என்றும் புதிய ஜனநாயக முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர்கள் தெரிவித்த அந்த கருத்துக்கள் தொடர்பாகவும் நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே இவ்வாறு தேசிய அரசு அமைந்தால் நாங்கள் அதற்கு செல்ல தயாராக இல்லை என்பதாகத்தான் அவர் தெரிவித்திருக்கிறார். கம்பஹாவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். நாங்கள் அரசாங்கத்துக்கு முட்டுக் கொடுக்கப் போவதில்லை, எவராவது இணையலாம், 159 பேரும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றுதான் கூறினார்கள். அவர்களை பார்த்துக் கொள்ளட்டும், அவர்களால் இப்போது முடியாது என்பதால் எங்களின் தோளில் சுமத்தவே முயற்சிக்கிறார்கள். அர்ஷடி சில்வாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது, ஆனால் அவர் என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. கடந்த காலங்களில் இவர்களின் கதைகளை கேட்டு 159 ஆசனங்களை மக்கள் வழங்கியிருக்கிறார், ஆனால் நாங்கள் அவர்களுக்கு முட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்பதாகவும் சாம்பரம் சம்பத் தசநாயக்க தெரிவித்திருக்கிறார். அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அடுத்து இன்று தினம் வசந்த சமரசிங்க அமைச்சர் அவர்கள் தெரிவித்த ஒரு தகவலும் கருத்தும் முக்கிய செய்தியாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் இடம்பிடிக்கிறது.
அவர் தெரிவித்த கருத்துறவில் நாங்கள் பார்க்கலாம், டொலர் பெருமதியை கட்டுப்படுத்தியுள்ளோம், மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும், அமைச்சர் வசந்த சமரசிங்க கோரிக்கை என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் அதுரமான செய்தி இடம்பிடிக்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள யுத்த சூழ்நிலை மற்றும் உலகளாவிய நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இலங்கையின் பொருளாதாரத்தை பாதுகாத்து மக்களின் அன்றாட வாழ்க்கையை தடையின்றி முன்னெடுத்து செல்வதற்கு அரசாங்கம் பல்வேறு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை மேற்கொள்வதோடு உள்நாட்டு சந்தையில் டொலரின் மதிப்பை அரசாங்கம் வெற்றிகரமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது என்று வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் நுகர்வோர் விவகார அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். சர்வதேச ரீதியில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் மற்றும் எரிசக்தி நெருக்கடிகள் காரணமாக இறக்குமதி செலவுகள் அதிகரித்துள்ளது. அதேபோல் பல்வேறு துறைகளிலும் நெருக்கடிகள் ஏற்பட்ட போதிலும் உள்நாட்டு சந்தையில் டொலரின் மதிப்பை அரசாங்கம் வெற்றிகரமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது. அதற்காக அரசாங்கம் மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருட்களின் விலைகளில் மாற்றம், QR குறியீடு அறிமுகம் போன்ற பல்வேறு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை மேற்கொண்டிருக்கிறது. அதேபோல் வாகன இறக்குமதிக்கான வரிகளை 15% வரை அதிகரித்ததன் மூலம் தேவையற்ற சொகுசு வாகன இறக்குமதிகளை கட்டுப்படுத்தியதன் மூலம் இந்த சாதகமான நிலைமை எட்டப்பட்டிருக்கின்றது. சில நாட்களுக்கு முன்னால் 350 முதல் 355 ரூபாய் வரை அதிகரித்த டொலரின் பெறுமதி தற்போது 330 முதல் 345 ரூபாய் வரை மட்டத்துக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இதேபடி டொலர் வீக்கத்தை ஒரு காரணமாக வைத்து நுகர்வோரை சுரண்டும் நோக்கில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை தன்னிச்சையாக அதிகரிக்கும் வர்த்தகர்களுக்கு எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் ஊடாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக கீரிசம்பா அரிசிக்கு 255 ரூபாயும் சம்பா அரிசிக்கு 240 ரூபாயும் கட்டுப்பாட்டு விலையாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அதிகமாக விற்கும் வர்த்தகர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டில் போதுமான அளவு நாடு மற்றும் வெள்ளை அரிசி 3 மாதங்கள் வரை கையிருப்பில் உள்ள நிலையில் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் எதிர்கொள்ளும் வங்கிக் கடன் நெருக்கடிகள் குறித்து நிதியமைச்சருடன் கலந்துரையாடி தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. பொருளாதார நெருக்கடி காரணமாக நாணய தாள்களை அச்சிட்டமையே என்று எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவையாகும். நாட்டின் டொலர் கையிருப்பை பாதுகாப்பதற்கு வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் தமது பணத்தை நாட்டுக்கு அனுப்ப வேண்டும். அத்துடன் ஏற்றுமதியாளர்கள் தமது உற்பத்திகளை விரைவாக ரூபாவாக மாற்ற வேண்டும். தற்போதைய நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதாரம் ஏனைய பிராந்திய நாடுகளை விடவும் முகாமைத்துவம் செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பொதுமக்கள் தேவையற்ற நுகர்வுகளை தவிர்த்து இந்த உலகளாவிய நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுக்கும் முயற்சிக்கு ஆதரவை வழங்க வேண்டும் வசந்த சமரசிங்க அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பொருளாதாரம் சார்ந்த முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் மற்றொரு முக்கியமான தகவல், பொதுமக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலம் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. மழை கொண்ட வானிலை தொடரும் நீடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது, தென்மேற்கு பருவப்பெயர்ச்சியால் மழை மேலும் அதிகரிக்கும் சாத்தியம் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகையும் வீரகேசரி பத்திரிகையும் அதுரமான செய்திகளை தந்திருக்கின்றன. வெச வெடிவை என்பதாக இன்று தினம் சிங்கள பத்திரிகைகளிலும் அதுரமான செய்திகள் தலைப்பெற்றுவதை காணலாம். இன்றைய திவ இன பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்தி, ஹயாபத் காலகுணியின் விசி நவதாசாக் பீடாவட்ட தியே கசாகின யாமின் கம்பகா அயக் மருட்ட திசிக் அட்டகட்ட பிரதேஷ்லேகாம் கொட்டா சேத்தி சதரகட்ட பலப்பேம் தத சுலங் மூதூர் அழுவை திசிக் ஹயக்கட்ட நாயம் அன்னத்துர் அங்கமதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். எனவே 29,000 பேர் வரை இதுவரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே கம்பகாவில் நீரில் அடி செல்லப்பட்டு ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 8 மாவட்டங்களில் 34 பிரதேச பிரிவுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கடலில் கடும் காற்று மற்றும் அலைகள் உயர்வடைவதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் வளிமண திணைக்களம் சுட்டிக்காட்டி விவகாரங்களை அடிப்படையாக வைத்து திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் பார்க்கலாம். நாட்டில் நாளை 26 அல்லது நாளை மறுதினம் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலை ஆரம்பிப்பதால் நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் காங்கிசுந்துரையிலிருந்து புத்தளம் கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தொட்டி ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் எதிர்கூறப்படுகிறது. இதனால் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்றும் சிறு வெள்ள நிலைமை காணப்பட்டது. அப்பகுதியில் போக்குவரத்து மற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தன. சீரற்ற காலநிலை காரணமாக
ரத்தினபுரி, கம்பகா, களுத்துறை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 7482 குடும்பங்களைச் சேர்ந்த 28933 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. அத்துடன் 491 குடும்பங்களைச் சேர்ந்த 1731 பேர் 18 பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அனர்த்தத்தினால் 336 வீடுகள் பகுதியளவிலும் 2 வீடுகள் முழுமையாகவும் சேதமடைந்திருப்பதாக நிலையம் தெரிவித்திருக்கின்றது. அதேவேளை கடந்த சில தினங்களாக பெய்த கடும் மழை காரணமாக அதிகரித்திருந்த பல பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் தற்போது வளமைக்கு திரும்புவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. தென்மேற்கு பருவக்காற்று படிப்படியாக நிலை பெற்றமையினால் கடந்த சில தினங்களாக நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழை வீழ்ச்சி அதிகரித்த நிலையில் நாட்டின் சில பகுதிகளில் 200 முதல் 300 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியிருந்தது. பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. எனினும் நேற்று முன்தினம் மழை வீழ்ச்சி குறைவடைந்ததால் ஆறுகளின் நீர்மட்டம் குறைவடைந்திருக்கிறது. கல்லணி கங்கையின் நீர்மட்டம் தற்போது வளமிகு திரும்பியிருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் நேற்று முற்பகல் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. எனினும் கழுகங்கையின் மில்லக்கந்தை பகுதியில் நேற்றும் சிறு அளவிலான வெள்ள நிலைமை காணப்படுவதோடு கழுகங்கையின் கிளையாறான குடாகங்கையின் மில்லக்கந்தை நீர்மானி நேற்று முற்பகல் 8 மணிக்கு 6.51 மீட்டராக பதிவாகியிருந்தது. இதன் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வந்தாலும் அது இன்னமும் அனர்த்த மட்டத்திலேயே காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக ஹொரணை, பெல்லப்பிட்டிய பகுதியை சுற்றியுள்ள தாழ்நிலங்கள் இன்னமும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதோடு புலசிங்கள களுத்துறை வீதி அதேபோல தியகடுவ பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு கழுகங்கை நீர்மட்டம் புட்டுப்பாவுல மற்றும் எல்லக்காவ ஆகிய பகுதிகளில் இன்னமும் அவதானிக்கக்கூடிய மட்டத்திலேயே காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேவேளை அத்தனகல் ஓயாவின் நீர்மட்டம் குறைவடைந்தாலும் துணுமலை சுற்றியுள்ள மக்களை விழிப்புடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியிருக்கிறது. அத்தனகல் ஓயா வான் பாய்ந்தால் ஜாயல, பாரிஸ் பெரேரா மாவத்தை மற்றும் சுதுவெல்ல ஆகிய பகுதிகளில் உள்ள பல வீடுகளும் நேற்றும் வெள்ளத்தில் மூழ்கி

மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நேற்று மாலை விடுத்துள்ள அறிக்கையில் இதுதொடர்பில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் கேகாலை மாவட்டத்தின் தெய்யோவிட்ட திரணியகல ருவான்வெல்ல யட்டியாந்தொட்டு ரத்தினபுரி மாவட்டத்தின் குருவிட்ட ரத்தினபுரி அயகம மற்றும் ஹலியகுட ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கு இரண்டாம் நிலை மண்சரி அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் கொழும்பு மாவட்டத்தின் சீதாவக்க பாதுக்க கம்பகா மாவட்டத்தின் அத்தனகல கழுத்துறை மாவட்டத்தினுடைய அகலவத்தை ஹொரணை கேகாலை மாவட்டத்தின் புலத்கோப்பிட்டிய நுவரலியா மாவட்டத்தின் அம்பகமுவ ரத்தினபுரி மாவட்டத்தின் கிரியல்ல பேல்மதுள்ள நிவிதிகள எலப்பாத்த மற்றும் களவானை ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கு முதலாம் நிலை மண்சரி அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனம் தெரிவிக்கிறது. இதேபோல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நுவரலியாவில் வலிமைக்கு மாறாக பனிமூட்டம் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. மலையகத்தில் தொடரும் மழையுடன் கூடிய காலநிலைக்கு மத்தியில் வலிமைக்கு மாறாக நுவரலியா மாவட்டத்தில் கடுமையான பனிமூட்டம் நிலவுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஹேட்டன் கொழும்பு வீதி, ஹேட்டன் நுவரலியா வீதி உள்ளிட்ட வீதிகளில் பனிமூட்டம் அதிகமாக இருக்கிறது. எனவே தலவாக்கலை, நானுவையா, நுவரலியா அதேபோல ஹேட்டன் உள்ளிட்ட பிற பகுதிகளில் இந்த பனிமூட்டம் நிலவுவதால் வாகன சாரதிகள் மிகுந்த கவனமாக வாகனம் செலுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்படுகிறது. சில பகுதிகளில் கடுமையான மழை பெய்து வீதி வழுக்கல் நிலையில் காணப்படுவதன் காரணத்தினால் மக்கள் இந்த விவகாரம் குறித்து மிகுந்த கவனமாக செலுத்த வேண்டும். சாரதிகள் இதுகுறித்து மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. காலை வேளையிலும் மாலை வேளையிலும் இவ்வாறு மழை பெய்கின்ற அதே வேளையில் பனிமூட்டம் அதிகமாக இருப்பதனால் நுவரலியா வீதியை பயன்படுத்துகின்ற மக்கள், ஹட்டன் கொழும்பு வீதியை பயன்படுத்துகின்ற மக்கள் இதுகுறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுக்கப்படுகிறது. அது தொடர்பான செய்திகளும் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மற்றொரு தகவல், இன்றைய தினம் முக்கியமாக நாட்டில் இப்போது இது தொடர்பான விழிப்புணர்வுகள் செய்யப்பட்டு வருகிறது. மூளைக்காய்ச்சல் நோய் பரவுவதற்கான வாய்ப்பு அதிகரித்து வருவதாக இப்போது சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுக்கிறார்கள். அது தொடர்பான செய்தி இன்றைய தினம் அருண மற்றும் அதனுடைய தமிழன் பத்திரிகையிலும் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். மொழி உண பெத்திரியன அவதானமாக் என்பதாக இன்றைய அருண பத்திரிகை பிரதான தலைப்பிடுகிறது. அதே போல இன்றைய தமிழன் பத்திரிகையும் அது தொடர்பான செய்திக்கு தலைப்பிடுகிறது. மூளைக்காய்ச்சல் பரவல் தீவிரம், சுகாதார அமைச்சர் அறிவிப்பு, 116 நோயாளர்கள் அடையாளம் என்பது இன்றைய தமிழன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இடம்பெற்றிருக்கிறது. மெனின்ஜைட்டிஸ் என்று கூறப்படுகின்ற மூளைக்காய்ச்சல் தொற்றுக்குள்ளானதாக சந்தேகப்படும் 116 நோயாளர்கள் நாட்டின் பல பகுதிகளில் பதிவாகியிருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. அசுத்தமான நீர் அல்லது உணவு மூலமே இந்த தொற்று பரவுவதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பாலித்த கருணா பிரப தெரிவித்திருக்கின்றார். இதுவரை தெனியாயவில் 50 பேரும், தியத்தராவையில் 28 பேரும், ரிகிலகஸ்கட பகுதியில் 25 பேரும், வெளிமடையில் 13 பேரும் மெனின்ஜைட்டிஸ் தொற்றுநோய்க்குள்ளாகியுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். தொற்று பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பாலித்த கருணா பிரேமே தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் தற்போது நிலைவரும் மலிவான வானிலையால் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறு அவர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றார். எனவே மெனிங்ஜைட்டிஸ் என சொல்லப்படுகின்ற இந்த மூளை மற்றும் தண்டுவடத்தை சுற்றியுள்ள பாதுகாப்பு சவ்வுகளில் பாக்டீரியா வைரஸ் ஏற்படும் ஒரு தொற்று நிலை என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இது மிகவும் பாரதூரமான நோய் நிலம் என்பதால் முறையான சிகிச்சையை பெற்றுக் கொள்ளாவிட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் எனவும் நரம்பு மண்டலத்துக்கு நிரந்தர பாதிப்பு ஏற்படலாம் எனவும் வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கடுமையான தலைவலி, கடும் காய்ச்சல், கழுத்தை அசைப்பதில் அல்லது வளைப்பதில் சிரமம் ஏற்படுதல், வெளிச்சத்தை பார்ப்பதில் சிரமம், வாந்தி மற்றும் குமட்டல், மயக்க நிலை என்பன இந்த நோய் தொற்றின் அறிகுறிகளாக காணப்படுகின்றன. நோய் கிருமிகள், இருமல், தும்மல், ஸ்பரிசம் அல்லது நோயாளி பயன்படுத்திய பொருட்களை பயன்படுத்தல் என்பவற்றின் மூலம் இது மற்றொருவருக்கு பரவும் என வைத்தியர்கள் தெரிவிக்கிறார்கள். தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளல், நுண்ணுயிர் கொல்லி மருந்துகளை உட்கொள்ளுதல் மற்றும் சுகாதார பழக்க வழக்கங்களை பேணுவதன் மூலம் இந்த நோய் நிலைமையை தடுத்துக் கொள்ள முடியும் என்றும் வைத்தியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து கவனமாக இருங்கள். இந்த காலப்பகுதியில் தான சாலைகள் ஆங்காங்கே நாட்டின் பல பகுதிகளிலும் வழங்கப்படுகிறது. எனவே அங்கு செல்கின்ற போது மக்கள் இதுகுறித்தும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதே போல தானசாலை நடத்துகின்றவர்களும் சுத்தமாக அந்த விடயத்தை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே போல இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் பத்திரிகையில் வந்திருக்கிறது. இணையவழி மோசடிகள் இப்போது அதிகரித்திருப்பதனால் மக்கள் அதுகுறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை செய்தி ஒன்றும் போலீசாரால் விடுக்கப்படுகிறது. தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது.
இணைய வழியிலான நிதி மோசடிகள் அதிகரிப்பு, விழிப்புடன் செயற்பட போலீசார்.

எச்சரிக்கை என்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. இணையம் மற்றும் சமூக வலைதளங்கள் ஊடாக நிதி மோசடி இடம்பெறுவதால் மிகுந்த கவனத்தோடு செயற்படுமாறு பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். டெலிகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் மற்றும் பல்வேறு இணையதளங்கள் ஊடாகவே இந்நிதி மோசடிகள் அதிக அளவில் இடம்பெறுவதாகவும் போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள். இவ்வாறானவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் பரந்தளவில் மேற்கொள்ளப்பட உள்ளன. இவை குறித்து போலீஸ் மா அதிபர் சகல போலீஸ் நிலையங்களுக்கு அறிவுறுத்திருக்கின்றார். மோசடிகள் தொடர்பான தகவல்களை கணினி குற்ற விசாரணை பிரிவின் 011-2300-756 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து தொடர்பான விடயங்களை தெரிவிக்க முடியும் என்றும் போலீஸ் தலைமையகம் கூறுகிறது. 071-859-2918 மற்றும் 071-859-1765 ஆகிய தொலைபேசி இலக்கங்களின் மூலம் தகவல்களை வழங்க முடியும். இதனைத் தவிர குற்றவியல் விசாரணை திணைக்கள அலுவலகத்துக்கு நேரில் சென்று எழுத்து மூல முறைப்பாடுகளையும் சமர்ப்பிக்க முடியும் என்றும் போலீசார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. எனவே இணையவழி ஊடாக உங்கள் நாடுகின்றவர்கள் உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் தருவதாக தெரிவித்து கூறுவார்கள். வீட்டிலிருந்தே நீங்கள் ஒரு நாளில் ஒரு மணித்தியாலம் வேலை செய்தால் இவ்வளவு பெறலாம் என்று கூறுவார்கள். பிறகு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இணையதளத்துக்குள்ளோ டெலிகிராமுக்குள்ளோ அல்லது அவர்கள் கூறுகின்ற வெப்சைட்டுக்குள்ள செல்கின்ற போது தொடர்ச்சியாக அவர்கள் உங்களுக்கான டாஸ்கை வழங்கி உங்களிடம் இருக்கின்ற பணத்தை முதலீடு செய்தால் இன்னும் அதிகம் பெறலாம் என்ற ஒரு தூண்டுதலை உங்களுக்கு வழங்கி நீங்களும் அதற்கு இணங்கி ஒரு குறிப்பிட்ட தொகை லாபமாக வந்தவுடன் பெரிய தொகையினை நீங்கள் அதில் முதலீடு செய்கின்ற போது அவர்கள் அப்படியே காணாமல் போய்விடுவார்கள். எனவே இந்த விவகாரத்தில் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இணையவழி ஊடாக உங்களுக்கு முதலீடு செய்வதற்கோ அல்லது பணத்தை வைப்பீடு செய்யுமாறோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு பட்டனை அமர்த்தினால் அதனூடாக உங்களுக்கு 1000 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் பணம் வரும் என்று கூறுகின்றவர்களை கதையை கேட்டு அதற்குள் செல்ல வேண்டாம், சென்றால் மோசடிக்குள் ஆளாகப்படுவீர்கள். இந்த விடயம் குறித்து மக்கள் மிகுந்த கவனமாக இருங்கள் என்ற விடயத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்னும் ஒரு தகவல், ருமேனியாவில் வேலை தருவதாக 750 பேரிடம் சுமார் 920 மில்லியன் மோசடி, தலைமறைவான பெண்ணை கைது செய்ய தகவல் கோரும் போலீஸ் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றிருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். தினகரன் பத்திரிகையினுடைய செய்தி குறித்து பார்க்கலாம். ருமேனியாவில் வேலை தருவதாக 750 பேரிடம் சுமார் 920 மில்லியன் மோசடி. தலைமறைவான பெண்ணை கைது செய்ய தகவல் கோரும் போலீஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. ருமேனியாவில் வேலைவாய்ப்பு தருவதாக கூறி 920 மில்லியன் ரூபாவை மோசடி செய்த பெண்ணை கைது செய்வதற்கு போலீசார் பொதுமக்கள் உதவியை நாடியிருக்கிறார்கள். இப்பெண் 750 பேரிடம் இவ்வாறு பணம் பெற்றுவதாக முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிறுவனம் ஒன்றில் பணிப்பாளரான இந்த பெண் ருமேனியாவில் ஆடை தொழிற்சாலைகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறியே இவ்வாறு நிதி மோசடி செய்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே இதுகுறித்த பெண் ஹோமாகம பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் எனவும் இனம் காணப்பட்டிருக்கின்றார். மோசடி அம்பலமானதை தொடர்ந்து சந்தேக நபர் குறித்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றிருக்கிறார். இந்நிலையில் சந்தேக நபர் இருக்கும் இடம் அல்லது அவர் தொடர்பான சரியான தகவல்கள் தெரிந்தால் போலீசாரை தொடர்பு கொண்டு தகவல் வழங்குமாறு பொதுமக்கள் கேட்கப்படுகிறார்கள். ஏற்கனவே குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஏமாற்றப்பட்டவர்களுக்கு பணத்தை திருப்பி வழங்கும் நிபந்தனையின் கீழ் பிணையில் செல்ல கங்கோடவிளை நீதவா நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. எனவே இந்த வெளிநாடு செல்கின்ற ஆசையில் மோசடிக்காரர்களிடம் பணத்தை கொடுத்தும் ஏமாந்து விடாதீர்கள். அவ்வாறான விடயங்கள் குறித்து நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தை தொடர்பு கொண்டு அல்லது இணையதளத்துக்கு சென்று அவர்கள் உண்மையானவர்களா வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து நீங்கள் பணத்தை கொடுப்பது சிறந்தது. இல்லை என்றால் நீங்களும் உங்கள் பணத்தை இழந்துவிட்டு இவ்வாறு நீதிமன்றத்தை நாடி அந்த வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை அந்த பணத்தை பெற்றுக் கொள்வதற்கான விடயங்களில் நீங்கள் பிரச்சனைக்குரிய பல்வேறு விடயங்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதன் காரணமாக மக்கள் இது குறித்தும் அவதானமாக செயற்படுங்கள். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவருக்கு மரண தண்டனை. கொலை வழக்கில் 19 வருடங்களின் பின்னர் தீர்ப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை மற்றும் ஒரு செய்தியினை தருகிறது. குடும்ப தகராறு காரணமாக நபர் ஒருவரை கொடூரமாக தாக்கி படுகொலை செய்த குற்றச்சாட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து வழக்கு விசாரணைகள் 19 வருடங்கள் நடந்து முடிந்த நிலையில் தந்தை மகன்கள் உட்பட 5 பேருக்கு நீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பளித்திருக்கிறது. கடந்த 2007 ஆண்டு ஜூலை மாதம் 21 தேதி என்று அல்லது அதனை அண்மித்த ஒரு தினத்தில் இக்குடும்ப தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதில் பட்டப்பள்ள பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் தடிகள் மற்றும் பழையகளால் கொடூரமாக தாக்கி படுகொலை செய்யப்பட்டார். இவ்வழக்கு தொடர்பான நீண்ட விசாரணை பலப்பட்டிய மேல் நீதிமன்றில் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. இக்குற்றச்சாட்டுகள் நிறுவனமாகிய நிலையில் வழக்கின் தீர்ப்பை அறிவித்த பலப்பட்டிய மேல் நீதிமன்ற நீதிபதி சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அரச தரப்பு எவ்வித நியாயமான சந்தேகங்களும் இடமின்றி நீதிமன்றத்தில் நிரூபித்திருப்பதாக குறிப்பிட்டார். அதற்கமைய குற்றவாளிகளாக காணப்பட்ட 5 பேருக்கும் மரண தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். எனவே ஆத்திரத்தில் படுகின்ற கோபங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கும். எனவே இப்போது தந்தை மகன்கள் உள்ளிட்ட 5 பேர் இவ்வாறு மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒருவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் 19 வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுவதும் முக்கியமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம். தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் ஒன்று இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய செய்தியாக இருக்கிறது. தங்கம் கடத்திய போலீஸ் அதிகாரி சிஐடியினரால் கைது என்பது இன்னும் ஒரு தகவலாக இருக்கிறது. இன்றைய தமிழன் பத்திரிகையில் கொழும்பில் ஆள் ஒருவரை கடத்தி 2 கிலோ தங்கத்தை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு வெள்ளாவெளி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்த உப போலீஸ் பரிசோதகர் கரணியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கரணியில் பயிற்சி பாடநெறியில் கற்று வந்த நிலையில் கைது செய்யப்பட்டார். அவரை எதிர்வரும் 1 தேதி வரை விளக்கம் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் 21 தேதி வியாழக்கிழமை உத்தரவிட்டிருக்கிறார். குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் கடந்த 2023 மார்ச் 18 தேதி கொழும்பு வடக்கு குற்றப்பிரிவு கடமையாற்றும் போது ஒருவரை கடத்தி 2 கிலோ தங்கம் கொள்ளையிட்டு சம்பவம் தொடர்பாக முறைப்பாடு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அவர் வெள்ளாவெளி போலீஸ் நிலையத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து அங்கு கடமையாற்றி வந்த போலீஸ் உத்தியோகத்தர் குற்றம் சாட்டப்பட்ட தொடர்பான கலனியில் உள்ள போலீஸ் பயிற்சி நெறிக்கு கற்பதற்காக சென்ற நிலையில் இந்த கொள்ளை தொடர்பான விசாரணை மேற்கொண்டு வந்த சிஐடியினர் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் பயிற்சியில் போதே கைது செய்திருக்காக இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் 21 தேதி கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிபதியில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 1 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பதும் முக்கியமான தகவலாக இருப்பதை பார்க்கலாம். அடுத்த இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவல் ஒன்றும் முக்கியமான செய்தியாக இடம்பிடிக்கிறது. தலதா மாளிகையின் அதி உயர் பாதுகாப்பு வளையத்திற்குள் இந்திய விமானப்படை தளபதியை ட்ரோன் கேமரா மூலம் படம் எடுத்தார்களா, பெண் உள்ளிட்ட மூவர் கைது என்பதாக தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்திய விமானப்படை தளபதி சென்றிருந்த போது ஸ்ரீ தலதா மாளிகையின் அதி உயர் பாதுகாப்பு வளையத்திற்குள் அனுமதியின்றி ட்ரோன் கேமராவை பறக்கவிட்டு புகைப்படங்கள் எடுத்ததாக கூறப்படும் பெண் ஒருவர் உள்ளிட்ட மூவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் கடந்த 20ஆம் தேதி தலதா மாளிகைக்கு வழிபாட்டுக்கு சென்ற வேளையில் இவர்கள் கண்டி வாவிக்கு வாவி சுற்றுப்பகுதியில் வாவியிலிருந்து குறித்த ட்ரோன் இயந்திரத்தை பறக்கவிட்டு அதில் பொருத்தப்பட்டிருந்த கேமரா மூலம் புகைப்படங்கள் எடுத்ததாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். விமானப்படையின் சமீதளப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி தரையிறக்கப்பட்ட இந்த ட்ரோன் இயந்திரத்துடன் அதனை பறக்கப்பட்ட 3 சந்தேக நபர்களும் மேலதிக விசாரணைகளுக்காக கண்டி தலைமையக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார்கள். எனவே சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பெண் கண்டி முருத்தலாவ பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய எனவும் ஏனைய இருவரும் வர்லஸ்கம பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய எனவும் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பாக கண்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இடம்பிடித்திருக்கிறது. அடுத்து தினகரன் பத்திரிகையில் மற்றொரு செய்தியும் இருக்கிறது. போதைப் பொருளுடன் பல்கலைக்கழக மாணவர்கள் கைது என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாட்டின் முன்னணி பல்கலைக்கழகம் ஒன்றின் விஞ்ஞான பீட மாணவர்கள் இருவர் போதைப் பொருளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இம்மாணவர்களிடமிருந்து ஹசிஸ் போதைப் பொருள் மற்றும் 40 வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டன. பல்கலைக்கழக ஒழுக்காற்று பரிசீலனை பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட இந்த மாணவர்கள் பேராதரை போலீசில் ஒப்படைக்கப்பட்டார்கள். நேற்றைய தினம் அதிகாலை பல்கலைக்கழகத்தின் மார்க்கஸ் பெர்னாண்டோ விடுதியிலிருந்து இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இவர்களிடமிருந்து 7530 மில்லிகிராம் ஹசிஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மேற்படி சந்தேக நபர்களான மாணவர்கள் இருவரும் 23 வயதுடையவர்கள் என்றும் அவர்கள் கோட்டை மற்றும் இந்த மீரிகம பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். இவ்விருவரும் போதைப் பொருள் பாவனை மற்றும் பல்கலைக்கழகத்திற்குள் போதைப் பொருளை விற்பனை செய்ய முயன்றார் என்று முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் பல்கலைக்கழக உள்ளுக்காற்று பரிசீலனை அதிகாரிகள் குழு அவர்களை நள்ளிரவு 12:30 மணிக்கு விடுதியிலிருந்து கைது செய்திருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய திவையின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கப் போகின்றோம். தங்கதர காத்தனையே மகா மொழக்கரு பஸ் ரியதுரு ரிமான் காத்தனையே சிதுக்கலே உனாக்குருவே சாந்தகே அஹா அசிதகே நியோகேட்ட காத்தகியாசா ஆயுத ரெகனகியே தமா சேவியகல பாஸ்ரியே என்பதாக அந்த செய்திக்கு இன்ற தினம் தலைப்பெற்றுவதை காணலாம். தங்கதர என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் கடந்த 12ஆம் தேதி வர்த்தகர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் பாதாள குழு தலைவர் உனாக்குருவே சாந்த மற்றும் அசித்த என்பவருடைய உத்தரவின் பேரில்தான் இந்த கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த சம்பவத்திற்கு உதவி ஒத்தாசை புரிந்த ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது முக்கியமான தகவல். காலி தங்கதர பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்புடைய மேலும் 3 சந்தேக நபர்கள் காலி மாவட்ட குற்றத்தட பிரிவு மற்றும் வளான ஊழல் ஒழிப்பு அதிரடிப்படையினால் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கிறது. தங்கதர டிக்சன் சந்தி பகுதியில் கடந்த 12ஆம் தேதி காலை காரில் வந்த இனந்தெரியாத நபர்களால் 44 வயதுடைய பிசாந்த் புஞ்சிகேவா என்ற வட்டிக்கு பணம் வழங்குபவர் படுகொலை செய்யப்பட்டார். பண கொடுக்கல் வாங்கல் காரணமாகவே படுகொலை இடம்பெற்றதாக போலீசார் சந்தேகிக்கிறார்கள். இச்சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட கார் ஏற்கனவே தல்பே பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறது. எனவே குற்றச்செயல் தொடர்பில் காலி மாவட்ட குற்றத்தட பிரிவினால் தல்பே ஹபராது பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். நிலையில் காலி போலீசாரோடு இணைந்து வளான ஊழல் ஒழிப்பு படையினரும் விசாரணைகளை முன்னெடுத்து வந்திருந்த நிலையில் சனிக்கிழமையன்றே இக்கொலைக்கு உதவி ஒத்தாசை வழங்கிய மேலும் 2 சந்தேக நபர்களை வளான ஊழல் ஒழிப்படையினர் கைது செய்திருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் கிராந்திர கோட்டை மற்றும் மகவா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 24 மற்றும் 38 வயதுடைய அவர்களில் 1 சந்தேக நபரிடமிருந்து 12 கிராம் 260 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சம்பவத்தை அடுத்து தப்பியோடிய துப்பாக்கிதாரிகளை கைது செய்ய வளான ஊழல் ஒழிப்பு அதிரடிப்படையினரும் காலி போலீசாரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது டில்வின் சில்வா அவர்கள் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்துக்கு சென்று தெரிவித்த கருத்து முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதுகுறித்து இப்போது தமிழ் அரசியல் தலைமைகளும் அதேபோல ஏனைய தரப்பினரும் எதிர்வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைய அருண பத்திரிகை ஒரு தலைப்பிடுகிறது. மே அவருதி பலாசபா சந்தையின டில்வின் சில்வா என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுவதை நாங்கள் காணலாம். எனவே இந்தியாவின் கிசிம பலப்பேமாக்கின மே வசரே பலாசபா சந்தையின டில்வின் யாப்படே திக்கியா என்பதாக திவைன பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். எனவே இந்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஏதுநிலைகள் இல்லை. காரணம், மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்காக 2025 வரவு செலவுத் திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. இருந்த போதிலும் இடையில் டித்வா சூறாவளியினால் தாக்கம் காரணமாக மக்கள் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டார்கள். அவர்களுக்கு நிவாரணம் உள்ளிட்ட சலுகைகளை வழங்குவதற்காக 500 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. எனவே அந்த பணமானது இந்த தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதன் காரணமாக இந்த வருடம் தேர்தலுக்கான பணத்தை ஒதுக்க முடியாத நிலையில் அடுத்த வருடம் அதற்கான ஏற்பாடு மேற்கொள்ளப்படும் என்று கூறியிருக்கிறார். எனவே இதில் பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். இவ்வாறு இருக்க நேற்று தினம் தொடர்பான விரிவாக பார்த்திருந்தோம். அதற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இரா சாணக்கியன் தெரிவித்த கருத்து வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு. மாகாண சபை தேர்தல் குறித்து தீர்மானிப்பதற்கு டில்வின் யார்? தமிழரசுக் கட்சியின் சாணக்கியன் எம்பி கேள்வி. அவரின் கருத்துக்கள் சுயாதீன ஆணைக்குழுவை அவமதிக்கின்றன என்றும் காட்டம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவா அல்லது டில்வின் சில்வாவா என்ற சந்தேகம் தமக்கு காணப்படுகிறது என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இன்றைய வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்பாக அதனை தந்திருக்கின்றது. மாகாண சேவை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது என்று குறிப்பிடுவதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் உள்ளது? டில்வின் சில்வாவின் கருத்துக்கள் சுயாதீன தேர்தல் ஆணைக்குழுவை அவமதிப்பதாக அமைந்துள்ளன என்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்திருக்கின்றார். மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது, ஒதுக்கிய நிதி தித்வா தாக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் நிவாரணமாக திரவிடப்பட்டுள்ளது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ள தொடர்பில் வினவிய போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறைமையில் நடத்துவது என்பது தொடர்பில் பாராளுமன்ற செயற்குழுவாக தொடர்ச்சியான கலந்துரையாடல்களை நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். இந்நிலையில் மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது என்று டில்வின் சில்வா குறிப்பிட்டிருக்கின்றார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராயும் பாராளுமன்ற விசேட குழு கடந்த வாரம் கூடிய போது பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டன. மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுகள், தீர்மானங்கள் மற்றும் எல்லை நிர்ணய சிக்கல்கள் தொடர்பில் ஆராய்ந்து சட்டமாதிபர் திணைக்களம் 3 அவதானிப்புகளை முன்வைத்திருக்கின்றது. இந்த விசேட செயற்குழு 3 காலத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பணிக்கப்பட்ட நிலையில் அதற்கான நகர்வுகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். விவரணப் பின்னணியில் டில்வின் சில்வா இந்த ஆண்டு தேர்தல் இல்லை, 2026 வரவு செலவுத் திட்டத்தில் ஒதுக்கிய நிதி செலவாகிவிட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக இரா சாணக்கியன் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். நாமல் ராஜபக்சே எம்பியும் இத்தொடர்பான கருத்தொன்றை முன்வைக்கிறார். வடக்குக்கு மட்டும் முடிந்தால் தேர்தலை நடத்தி காட்டுங்கள், அரசாங்கத்திற்கு நாமல் எம்பி சவால் என்பது வீரகேசரி பத்திரிகையின் தலைப்பு. அதே போல் அருண பத்திரிகையிலும் அவர் தெரிவித்த கருத்தும் இன்று இவ்வாறு இருக்கிறது. சந்தேகின தீந்து கதையுத்தே டில்வின் நொவே கொமிசாரிஸ் நாமல் ராஜபக்சே என்பதாக இன்று தினம் அருண பத்திரிகையும் அதற்கு தலைப்பிடுகின்றது. எனவே அத்துறவில் நாங்கள் பார்க்கலாம். தமிழ் மக்களோடு எமக்கு எவ்வித பிரச்சனையும் கிடையாது, முரண்பாடு இருப்பதாக காண்பிக்கும் முயற்சியை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்களின் உரிமைகளை பற்றி பேசுபவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்தவில்லை, வடக்கு மாகாணத்துக்கு மாத்திரம் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்று அரசாங்கத்துக்கு சவால் விடுப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமையினுடைய தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே அவர்கள் இந்த தகவலை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பாணந்துறை பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களை கருத்துக்கள் முன்வைக்கும் போதே அவர் அந்த விடயங்களை கூறுகிறார். தேர்தல் ஒன்றுக்கான அறிவிப்பு ஏதும் விடுக்கப்படவில்லை, தேர்தல் ஒன்று இடம்பெறுவதற்கான அறிகுறிகளும் தென்படவில்லை, ஆனாலும் மக்கள் எம்மை சூழ்ந்திருக்கிறார்கள், எம்மை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். கடந்த காலங்களில் நாங்கள் பல சவால்களை எதிர்கொண்டோம், அந்த சவால்களை கண்டு நாங்கள் ஒருபோதும் தப்பியோடவில்லை, தற்போது அந்த சவால்களை எதிர்கொண்டு கட்சி ரீதியில் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றோம், பல வாக்குறுதிகளை வழங்கியே அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது, ஆனால் அந்த வாக்குறுதிகள் இன்று அரசாங்கத்துக்கு எதிராகவே மாறியிருக்கின்றன, எம்மை எந்த வழியிலாவது நெருக்கடிக்குள்ளாக்குவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது என்பதாகவும் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே மாகாண சபை முறைமைக்கு எதிரான கொள்கைகளை கொண்டிருக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணி மாகாண சபை நடத்துவது என்பது சந்தேகத்துக்குரியதே, தமிழ் மக்களோடு எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, முரண்பாடு இருப்பது காண்பிக்கும் முயற்சியை அரசாங்கம் கைவிட வேண்டும், தமிழ் மக்களின் உரிமை பேச்சு பேசுபவர்களும் மாகாண சபை தேர்தலில் நடத்த வேண்டும். எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களுக்கான மாகாண சபையில் உரிமையை கொண்டு வந்தார் கொடுத்திருந்தார். தமிழ் மக்களின் உரிமை பெற்று பேசும் இந்த அரசாங்கம் சகல மாகாணங்களுக்கும் தேர்தல் இடத்தை விடலும் பரவாயில்லை, வடக்கு மாகாணத்துக்குள் மாத்திரமேனும் தேர்தல் இடத்தை வேண்டும், இதை ஒரு சவாலாக அரசாங்கத்துக்கு முன்வைக்கிறேன் என்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ இந்த தகவலை முன்வைத்திருக்கிறார். இவ்வாறு இருக்க நாமல் ராஜபக்ஷ எம்பி அவர்களுக்கு அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு சவால் விடுக்கப்படுகிறது. இன்றைய தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. முடிந்தால் பசிலை மீண்டும் நாட்டுக்கு வரவழையுங்கள், நாமலுக்கு பிரதி அமைச்சர் பிரசன்ன சவால் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். முடிந்தால் பசில் ராஜபக்சவை மீண்டும் நாட்டுக்கு வரவழைக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேனவால் சவால் விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மைய நீதிமன்ற நடவடிக்கைகள் காரணமாக ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்கள் மீதான அழுத்தங்கள் தீவிரமடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பொது நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேனது விடயத்தை கூறியிருக்கிறார். ராஜபக்ச குடும்பத்தினருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்ற பலத்த வாதங்கள் கடந்த காலங்களில் இருந்தன என்பதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனினும் ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளானவர்களுக்கு எதிராக எதிர்வரும் காலங்களில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது. இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையில் அல்பா என்ற கோட்டா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளில் வெளியானது தகவல் என்பதாக இன்று தினம் தமிழன் பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் பல தகவல்கள் அம்பலமாகி வருகின்றன. அந்த வகையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவனேஸ்வர சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானின் நெருங்கிய சகாவாக முன்னதாக செயற்பட்ட ஆசாத் மௌலானா வழங்கிய 95 பக்கங்கள் அடங்கிய வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டு வருகின்றன. எனவே ராணுவ புலனாய்வு பிரிவினர் சட்டவிரோதமாக முறையில் முன்னெடுத்த பல குற்றச்சாட்டுகள் குறித்தான தகவல்கள் வெளியாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ராணுவ புலனாய்வு பிரிவு வட்டாரத்தில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அல்பா என்ற ரகசிய குறியீட்டு பெயரில் அழைக்கப்பட்டதாகவும் பிள்ளையான் பன்னா என அழைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2015 ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போது சாட்சியங்களை மறைக்குமாறு கொலை செய்யப்பட்ட புதைக்கப்பட்ட நபர்களின் சடலங்களை வேறிடத்துக்கு மாற்றுமாறும் இவ்வாறான விடயங்கள் பல அங்கு பேசப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையில் மாறும் ஆயுதங்களை புதைக்குமாறும் சுரேஷ் தலே பணிப்புரை வழங்கினார் என அசாத் மௌலானா குறித்த வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் என தெரிவிக்கப்படுகின்றது. எனவே உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் இலங்கையின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு துறையை அதிர வைக்கும் வகையிலான புதிய தகவல்களை குற்றப்படாத திணைக்களம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறது. அசாத் மௌலானாவின் 95 பக்க வாக்குமூலம் பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகத்தில் வைத்து சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசிகர தலைமையிலான குழுவினரால் அசாத் மௌலானாவிடம் பதிவு செய்த 95 பக்கங்களை கொண்ட வாக்குமூலம் இந்த விசாரணையில் திருப்புமுனையாக அமைந்திருக்கின்றது. இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே என நீதிமன்றில் பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார். ராணுவ புலனாய்வு பிரிவின் நிதி மற்றும் ஆயுத விநியோக தொடர்பில் முக்கிய தகவல்களை இவர் வெளியிட்டிருக்கின்றார். 2005 ஆண்டு முதல் பிள்ளையான் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயற்பாடுகளுக்கு ராணுவ புலனாய்வு பிரிவே நிதி வழங்கியிருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் சுமார் 25 லட்சம் ரூபாய் வரையான தொகையை அசாத் மௌலானாவே கையெழுத்திட்டு பெற்றிருக்கின்றார். 2006 ஆண்டு காலப்பகுதியில் தொடர் இலக்கங்கள் அளிக்கப்பட்ட 41 T-56 ரக துப்பாக்கிகள், 9 மைக்ரோ பிஸ்டல்கள் மற்றும் வெடிப்பொருட்களை சுரேஷ் சலே ஒருங்கிணைத்து வழங்கியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. 2017 கைது செய்யப்பட்ட சஹரான் குழுவினரை பிணையில் எடுப்பதற்காக ராணுவ புலனாய்வு பிரிவின் நிதியிலிருந்து கூட கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. எனவே புலனாய்வு பிரிவினர் தங்களுக்குள் தகவல்களை பரிமாற்றிக்கொள்ள விசேட குறியீட்டு பெயர்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். கோட்டாபய ராஜபக்ஷ அல்பா, சுரேஷ் சலே சமி அல்லது கனல், பிள்ளையான் பன்னா, கபில எந்தவிதாரண சுமித் என்ற பெயரில் அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிழல் அரசாங்கம் கட்டமைப்பு உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு முன்னதாக பல அரசியல் படுகொலைகளையும் கடத்தல்களையும் முன்னெடுத்திருப்பதாக அசாத் மௌலானா குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஊடகவியலாளர் அசந்த் விக்ரம்துக கொலை, பிரகித் எக்னிகோட காணாமலாக்கப்பட்டமை, பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் படுகொலை, பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத் கொலை போன்ற பல சம்பவங்கள் இந்த பட்டியலில் இறங்குவதாகவும் அந்த சாட்சிகளூடாக தெரிய வந்திருக்கிறது. முக்கியமான தகவலாக இருப்பதை காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
1: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்.
2: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மெஹமின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி, யாழில் சட்டம் ஒழுங்குக்கு போலீசாரை பெரும் சவால், சட்ட நடவடிக்கை எடுக்க வலிவடக்கு பிரதேசபை தீர்மானம் என்பதாக தினக்குரல் பத்திரிகை தலைப்பெற்றிருக்கிறது. வலிவடக்கு பிரதேசபையின் நடவடிக்கையில் தலையீடு செய்யும் பலாளி போலீசார் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. வலிவடக்கு பிரதேசபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் சோ சுகீர் தலைமையில் சபா மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது பிரதேசபைக்கு சபைக்கு சொந்தமான வீதியினை தையிட்டி விகாரதிபதி அடாத்தாக கையகப்படுத்தி வைத்துள்ள நிலையில் அதனை விடுவிக்க முயற்சி பிரதேசபை தவிசாளர் மற்றும் செயலாளருக்கு எதிராக பலாளி போலீசார் மல்லாகம் போலீஸ் நிலையத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு விசாரணைக்கு தெல்லிப்பளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சம்பந்தமே இல்லாத போதும் நீதிமன்றில் அவர் முன்னிலையாக இருந்தார். இவ்வாறான விடயங்கள் சட்டத்தில் நடைமுறைப்படுத்தும் பிரதேசபைக்கு போலீசார் விடுக்கும் அச்சுறுத்தலாகிய நாம் கருத வேண்டும் எனவே அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இப்போது வலிவடக்கு பிரதேசபை தீர்மானம் ஒன்று எடுத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அதே போல இன்றைய திவைன பத்திரிகையிலும் செய்திகள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மகனூர இதிகரமின் திபு கொடநகில்லா கொட்டசாக் கடாவேட்டி திகாக் ரோஹலே என்பதாக ஒரு செய்தி ஒன்றும் இன்றைய தினம் திவைன பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கண்டி நகரில் நிர்மாணிக்கப்பட்டு வந்த கட்டிடம் ஒன்றின் ஒரு பகுதி இடிந்து விழுந்த காரணத்தில் அங்கு தொழில் பிரிந்து வந்த இரு தொழிலாளர்கள் காயமடைந்து பேராதனை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று 24ஆம் தேதி முற்பகல் 11:30 மணியளவில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் இந்த இடிபாடுகளுக்குள் அதாவது கொங்கிரீட் தூணுக்குள் சிக்கியிருந்த ஒருவர் அருகிருந்தவர்களால் மீட்கப்பட்டு இவ்வாறு காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திருப்பதை காணலாம். திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினம் வெளிநாட்டு செய்தி பக்கம் கவனம் நடத்தலாம். இன்றைய தினம் உலகை உலக்கிய இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. அமெரிக்காவை பாதுகாப்பை தொடர்பான கேள்விக்குறியாக்கி இருக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. வெள்ளை மாளிகை சோதனை சாவடியில் துப்பாக்கிச்சூடு, தாக்குதல்தாரி சுட்டுக் கொலை என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெறுவதை காணலாம். அதே போல இன்றைய தினம் இணைய சிங்கள பத்திரிகைகள் தொடர்பான செய்திகள் முதற்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அமெரிக்க வெள்ளை மாளிகை சோதனை சாவடியொன்றை நோக்கி அந்நாட்டு நேரப்படி நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் ஒருவர் அந்நாட்டு ரகசிய சேவை முகவர்களுடன் இடம்பெற்ற துப்பாக்கிச் சவரில் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். துப்பாக்கிதாரி 21 வயதான நசீர் பெஸ்ட் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அவர் ஏற்கனவே அமெரிக்க பாதுகாப்பு முகவர் நிலையத்துக்கு பரிச்சயமான எனவும் அவர் மனநல பாதிப்புக்குள்ளான ஒருவர் எனவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற வேலை துரிதமாக செயல்பட்டு உரிய நடவடிக்கை எடுத்தமைக்காக பாதுகாப்பு செய்ய உத்தியோகத்தர்களுக்கு நன்றியை தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்த செய்தியில் அந்த துப்பாக்கிதாரி வன்முறை பின்னணியை கொண்டவர் எனவும் அவர் நாட்டின் மிக உன்னதமான கட்டமைப்பின் மீது வெறித்தனமான மனப்போக்கை கொண்டிருந்தமைக்கும் சாட்சியம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வெள்ளை மாளிகையை சுற்றியுள்ள வீதிகள் அனைத்தும் மூடப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. அந்நாட்டு நேரப்படி மாலை 6 மணிக்கு சிறிது முன்னர் வாஷிங்டன் டிசியில் உள்ள எய்ஸ்னோவார் நிறைவேற்று அலுவலக கட்டிடத்துக்கு அருகில் 17ஆம் இலக்க வீதி மற்றும் பென்சில்வேனியா ஒழுங்கு என்பன இணையும் இடத்தில் வெள்ளை மாளிகைக்கு வெளியே குறிப்பிட்ட நபர் துப்பாக்கியால் சுட ஆரம்பித்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். நிலையில் அங்கு கடமையில் ஈடுபட்டிருந்த ரகசிய சேவை அதிகாரிகள் பதிலடி தாக்குதல் நடத்திய துப்பாக்கிதாரி சுட்டனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த துப்பாக்கிதாரி மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தகவல்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

ஒலிக்க ஆரம்பிக்கின்ற இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். என்றும் நிகழ்ச்சிகளை தருவதற்கு உங்களுடன் இணைந்திருப்பாங்க புவனேஷன் சங்கர். இந்த நாளில் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டே டூன் மக்களே.

0: வணக்கம் வசந்த், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: சிறந்த முதலீடு ரேன் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து
6: காலை பொழுது உற்சாகம் நேரில் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வழக்கம். திங்கட்கிழமை உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மே மாதம் 25ஆம் தேதி இந்த நாளும் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமையும் சொல்லி நாங்களும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இந்நாள் ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்நாள் பாத்தீங்கன்னா முக்கியமான செய்திகள், அதே போல விளையாட்டு தகவல்கள் என்று எல்லா விடயங்களையும் நாங்கள் இந்நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். இன்னால் தலைப்பும் சிறப்பான தலைப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை நான் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கிறேன். நாளுக்கு பொருத்தமான தலைப்பாக இருக்க போகிறது. அதே போல இன்றைய நாளில் காலை வேளையிலே நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். மாற்றுக்கருத்து கிடையாது. சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இன்றைய நாள் இருக்கிறது. அதே போல மழை அங்கங்கே பெய்து கொண்டிருக்கிறது. மழையின் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முன் நாங்கள் சொல்லுகின்றோம். ஆக தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள். வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்து கொள்ள முடியும். இப்போது நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். முதலாவதாக நாங்கள் சசிரி லொத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 12, 27, 28 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் 12, இது நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சசிரி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். 12, 27, 28 அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. நேற்றைய நாளில் மொத்தமாக 2 லட்சம் பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாளில் மொத்தமாக 2 லட்சம் பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். சுப்பிரிதன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 8, 0, 5, 1, 6, 9 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 8, 0, 5, 1, 6, 9 அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,93,85,411 ரூபாய் நேற்றைய நாளில் மொத்தமாக 33,36,40 ரூபாய் நேற்றைய நாளில் 1 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயசம்பதலத்திற்கான வெற்றி முடிவுகள். அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயசம்பதலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 5, 1, 6, 9
7: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்களாக 5, 1, 6, 9
6: நேற்றைய நாளில் அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,50,00,000 மணிக்கும் அடுத்த ஜாக்பாட் பரிசாக நேற்று நாளில் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் நேற்று நாளில் பகிர்ந்தளிக்கப்பட்ட மொத்த பணப்பரிசு தொகையாக 50,91,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் 2,50,000 பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத கோடிபதி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத கோடிபதி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 11, 14, 24, 30
7: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்களாக 11, 14, 24, 30
6: நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும்போது அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,26,45,126 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. ஜாக்பாட் பரிசாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 24 சீட்டிலிக்கப்பட்ட லக்ன வாசனத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மகர ராசி தெரிவாகி இருக்கிறது. ராசியாக மகர ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 22, 38, 40, 62. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும்
7: ராசியாக மகரம் வெற்றி இலக்கங்களாக 22, 38, 40, 62.
6: அடுத்த ஜாக்பாட் பரிசாக 49,16,426 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஆறு. வெற்றி இலக்கங்கள் 30, 66, 70, 71.
7: மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்களாக 30, 66, 70, 71 ஆங்கில எழுத்து ஆறு. அடுத்த சூப்பர் பரிசாக 12,81,56,525 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
6: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 12, 26, 67, 75.
7: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்களாக 12, 56, 67, 75.
6: நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 200,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 61,78,120 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக
7: 5,18,02,330 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
6: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்பற்களத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி. சூப்பர் இலக்கம் 13. வெற்றி இலக்கங்கள் 38, 41, 51, 75.
7: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து வி. சூப்பர் இலக்கம் 13. வெற்றி இலக்கங்களாக 38, 41, 51, 75.
6: நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,05,49,400 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
7: அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 27,58,49,938 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
6: இவைகள்தான் நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை பொழுதில் உற்சாகம் வழக்கம் வசனம். சங்கர்
1: சொல்லுங்க போனே,
0: நாங்கள் ஒரு பைக் ஒன்று வாங்க வேணும்னு சொன்னா என்ன பைக் வாங்குறது?
1: அதாவது பைக் வாங்கும் போது நம்ம நிறைய விஷயங்களை தேடி பார்ப்போம். மெயின்டெனன்ஸ் பீஸ் கம்மியா இருக்கும், அது மட்டும் இல்லாம சேவையின் பின்னான உதிரி பாகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜெனுவினா ஒரு இடத்துல போய் வாங்கணும்.
0: ஆமா,
1: இப்ப மிக முக்கியமா பாக்குறது என்ன, நல்ல மைலேஜ் தரணும். இந்த வரிசையில எல்லாம் தேடி பார்க்கும் போது
0: எங்களுக்கு
1: 80 கிலோமீட்டர்கள் ஆஹா
0: அப்படின்னு ஓடக்கூடிய ஒரு பைக் சொன்னா அது CT 100 என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அதாவது CT 100 வாங்கினீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணும்னாலும் பிரச்சனையே கிடையாது. 2 லிட்டர் பெட்ரோல் அடிச்சீங்கன்னு சொன்னா 108-16, 160 கிலோமீட்டர்
1: ஓடலாம். அதாவது ஒரு முறை ஃபுல் டேங்க் அடிச்சீங்கன்னா நீங்க மாசத்துக்கே
0: ஓடலாம். அந்த மாதிரி தான் இருக்கிறது,
1: பெட்ரோல் மாசத்துக்கே ஓடும்.
0: நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வரும்போது காலையில நீங்க ஒன்று எடுத்துக்கொள்ளும் என்ன,
1: மெல்டோல்
0: எடுத்துக்கொண்டீங்க சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். பறந்து போறது நீங்க என்ன செய்யணும்,
1: மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு பாராசிட்டமோல் வகை அப்படிங்கறதையும் வந்து நினைவில் கொள்ளுங்க.
0: சரி, இப்போது நாங்கள் 84 சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாச குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 84 சீட்டிலிக்கப்பட்ட 315 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மிதுன ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 37, 41, 50.
1: மீண்டும் ஒரு முறை, ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்களாக 37, 41, 50.
0: சிறப்பு இலக்கங்களாக 3, 7, 5, 1.
1: சிறப்பு இலக்கங்களாக 3, 7, 5, 1.
0: நேற்று நாளில் மொத்தமாக 69,20,700 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 10, 22, 40, 50.
1: மீண்டும் மறுமுறை, ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்களாக 10, 22, 40, 50.
0: நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 95,11,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக
1: 6,38,46,826 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 6,199 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ. வெற்றி இலக்கங்கள் 4, 7, 8, 1, 3, 0.
1: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 4, 7, 8, 1, 3, 0.
0: நேற்று நாளில் 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,82,36,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அடுத்த சூப்பர் பரிசாக 2,25,30,740 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதான இலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,229 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 5, 23, 36, 63.
1: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 5, 23, 36, 63.
0: சிறப்பு இலக்கங்களாக 3, 4, 6, 9.
1: சிறப்பு இலக்கங்களாக 3, 4, 6, 9.
0: 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 48,18,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அடுத்த சூப்பர் பரிசாக 12,36,13,178 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி. சூப்பர் இலக்கம் 3. வெற்றி இலக்கங்கள் 30, 32, 33, 37.
1: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 3. வெற்றி இலக்கங்களாக 30, 32, 33, 37.
0: 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 64,96,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 27,20,04,726 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,508 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மேஷ ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 4, 18, 31, 41.
1: மீண்டும் ஒரு முறை, ராசி மேஷம் வெற்றி இலக்கங்களாக 4, 18, 31, 41.
0: 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,15,000 ₹320 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அடுத்த சூப்பர் பரிசாக ₹35,41,759 வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 774வது சீட்டில் புவாரதுக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 8, 1, 3, 0.
1: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்களாக 8, 1, 3, 0.
0: நேற்று நாளில் 43,81,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜயலலிதாவுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 467வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எய்ச், வெற்றி இலக்கங்கள் 0, 6, 8, 0.
1: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எச், வெற்றி இலக்கங்களாக 0, 6, 8, 0.
0: சிறப்பு இலக்கங்களாக 2, 5, 0, 6.
1: சிறப்பு இலக்கங்களாக 2, 5, 0, 6.
0: 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 27 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 578,78,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: சொந்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
3: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
4: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
5: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
6: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
5: வசந்தம் FM
7: இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
8: இன்று 2026 மே மாதம் 25 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 11:52 மணி முதல் 1:22 மணி வரை. யமகண்டம் காலை 10:22 மணி முதல் 11:52 மணி வரை. இராகு காலம் காலை 7:22 மணி முதல் 8:52 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் வெற்றி, ரிஷபம் பாராட்டு, மிதுனம் வரவு, கடகம் நலம், சிம்மம் லாபம், கன்னி களிப்பு, துலாம் ஆதாயம், விருச்சிகம் பரிசு, தனுசு நன்மை, மகரம் சுகம், கும்பம் சந்தோஷம், மீனம் பொறுமை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள். மேஷம் வெற்றி, ரிஷபம் பாராட்டு, மிதுனம் வரவு, கடகம் நலம், சிம்மம் லாபம், கன்னி களிப்பு, துலாம் ஆதாயம், விருச்சிகம் பரிசு, தனுசு நன்மை, மகரம் சுகம், கும்பம் சந்தோஷம், மீனம் பொறுமை. இவை இன்றைய நாளுக்கான ராசி

மூச்சுடன் காதலித்தோ. ஆசை திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்துவிட்டு தேவாவின் இசையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை பாடலின் உற்சாகம். வணக்கம். வசனம் நேர்மை போது 8:02.

0: 2.8 வசந்தம் FM. வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கெடுத்தற்காரர்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறி வாய்ப்பும் இல்லை.
3: விமானத்தின் கருப்பு பெட்டி என்பது பொதுவாக விமானங்களில் விபத்துகள் ஏற்படும் போது அவை எதனால் நிகழ்ந்தன என்பதை கண்டறிய உதவும் ஒரு முக்கிய மின்னணு பதிவு சாதனம். பேர் கருப்பு பெட்டி என்று இருந்தாலும் விபத்துக்குள்ளான இடிபாடுகளுக்கு இடையே இது எளிதாக கண்டுபிடிப்பதற்காக இது பொதுவாக பிரகாசமான ஆரஞ்சு நிறத்திலேயே பூசப்பட்டிருக்கும். கருப்பு பெட்டியின் இரு பகுதிகள். ஒரு விமானத்தில் பொதுவாக இரண்டு வகையான கருப்பு பெட்டிகள் இருக்கும். சில நவீன விமானங்களில் இரண்டும் ஒரே பெட்டியாக இருக்கும். விமான தரவு பதிவு. இது விமானத்தின் வேகம், உயரம், பறக்கும் திசை, எரிபொருளின் அளவு, என்ஜினின் செயல்பாடு போன்ற தொழில்நுட்ப தரவுகளை தொடர்ச்சியாக பதிவு செய்யும். விமானி அறை ஒலிப்பதிவு. இது விமானிகள் தங்களுக்குள் பேசிக் கொள்வது, கட்டுப்பாட்டு அறையுடன் மேற்கொள்ளும் உரையாடல்கள் மற்றும் விமானி அறையில் கேட்கும் பின்னணி ஒலிகளை பதிவு செய்யும். இது எங்கு இருக்கும்? விமானம் விபத்துக்குள்ளாகும் போது முன்பகுதி கடுமையான பாதிப்புக்குள்ளாக அதிக வாய்ப்பு இருக்கிறது. எனவே மிக குறைந்த பாதிப்பை சந்திக்கக்கூடிய இடமான விமானத்தின் வால் பகுதியில் தான் கருப்பு பெட்டி பொருத்தப்பட்டிருக்கும். இதன் அசாதாரண பாதுகாப்பு திறன், கருப்பு பெட்டி மிக கடுமையான விபத்துகளையும் தாங்கி பிழைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இதன் வெப்பம் சுமார் 1100 பாகை செல்சியஸ் வரை கடுமையான தீயிலும் 1 மணி நேரம் வரை சேதமடையாமல் இருக்கும். இதனுடைய அழுத்தம் கடலுக்கு அடியில் பல 1000 அடிகள் ஆழத்தில் உள்ள கடுமையான நீர் அழுத்தத்தை தாங்கும் திறன் கொண்டது. இது தண்ணீரில் மூழ்கினால் இதிலிருந்து தானாகவே அல்ட்ராசோனிக் பீக்கன் என்ற சிக்னல் வழியாகும். இது 30 நாட்கள் வரை தொடர்ந்து சிக்னலை அனுப்பி கடலுக்கடியிலும் இதை தேடி கண்டுபிடிக்க உதவி செய்கின்றது.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கெடுத்தற்காரர்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறி எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: ஒரு காலகட்டத்துல அதான் பேய் படம்
1: காமெடி
0: கடைசி வரைக்கும்
1: அருந்ததி
0: அருந்ததி ஆமா
1: இப்பெல்லாம் பேய் படங்கிற பேர்ல பூரா காமெடி
0: ஜோக் படமும் காமெடி படமும் நாங்க பேய் படமும் ஒன்றதான் பாக்கணும்
1: பாக்கணும்
0: பேய்க்கு ஒரு மதிப்பே இல்ல
1: சரி இப்ப இத பத்தி பேசுறதுனால இதுல இருந்தா தலைப்பு தருவோம் அப்படின்னு எல்லாம் யோசிப்பீங்க எட்டு மணி ஆயிடுச்சு தலைப்புன்னு வரலையே அப்படின்னு யோசிப்பீங்க பட் இன்னைக்கு முக்கியமான இடத்துக்கு போறோம்
0: எஸ் சூப்பரான ஒரு தலைப்பு இருக்குது உங்களுக்காக அதாவது பாத்தீங்கன்னா அதாவது நாங்க பாத்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் சில பழக்க வழக்கங்கள் வைத்திருக்கிறோம் இதெல்லாம் தாண்டி இப்ப அதிகமாக பாத்தீங்கன்னா இப்பொழுது சூழலை பொறுத்த மட்டும் சமூகத்தை பொறுத்தமட்டும் ஒரு சமூகத்தில் ஒரு நாட்டை பொறுத்தமட்டும் இப்பொழுது அதிகமாக மருத்துவ செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறது சரி ஒரு பக்கம் மருத்துவமனைகளும் அதிகரிக்கிறது
1: ஆமா
0: இது என்ன காரணம்
1: அதுலயும் இப்படி இப்படி மிக முக்கியம் இந்த மருத்துவமனைகளும் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணம்
0: என்னன்னா
1: தேவைக்கு போகாம பெருமைக்கு போறது
0: பெருமைக்கு போறது
1: இப்ப அதாவது ஒரு வியாதி வந்துருச்சு நமக்கு அப்படின்னா முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஏரியால ஆதார வைத்தியசாலைன்னு ஒன்று இருக்கும் அங்க போவோம் ஒரு மருந்து எடுப்போம் வந்துடும் இப்ப அப்படி இல்ல இங்க போனோம் இந்த ஹாஸ்பிட்டல் இப்படி இது பண்ணாங்க இவ்வளவு செலவு போச்சுங்கிற அந்த மத்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறதுக்காகவே என்ன பண்றது
0: அப்படின்னு போறது இருக்கு
1: போறது இருக்கு சோ இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா
0: நோயை வச்சு பெருமைப்படுறது ஒரு நோயா
1: மாறிடுச்சு நோய் நோயின் பெருமை சூப்பர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை சொல்ல போறீங்க நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா தகுனம் பேஸ்புக் பக்கம் போக போனீங்கன்னா வணக்கம் வசந்தம் போஸ்டுக்கும் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க
0: அந்த தலைப்பு நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறோம் அதாவது
1: இன்றைய காலகட்டத்தில் மருத்துவமனைகளும் மருத்துவ செலவுகளும் அதிகரித்துள்ளது காரணம் என்ன
0: கேள்வியா இருக்கிறது அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 775 0301 அல்லது 0312 775 111 இலக்கத்தோட அழைப்பினை ஏற்படுத்தும் சங்கர் சொன்ன உதாரணத்தையும் சொல்றதில்ல எல்லாம்
1: சரியா ஆமா ஆமா
0: அது ஒரு சின்ன உதாரணமா ஒரு என்ன சொல்றது ஒரு
1: உங்களுக்கு விளக்கப்படுத்துறது
0: மருத்துவ செலவுகளுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது அதுல நீங்க பகிர்ந்து கொள்ளும் கட்டாயம் தான் எங்களுக்கு வருகின்ற விஷயமாக

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.

0: பாடல் ஆஹா, கண்ணு மொழி பாடல் ஆஹா,
1: பாடகிக்காகவே திரும்ப ஒருக்கா கேட்கலாம்.
0: எஸ், நல்ல பாடல். அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, எங்களுடைய அழகான தோற்றம் வெளித்தோற்றம் இவ்வளவு அழகா இருக்குதோ சங்கர், அதே போல நாங்கள் உள்ளேயும் அழகா இருக்கணும், உள்ளே உறுதியாக இருக்கணும் இல்லையா?
1: ஆமா, அதாவது வெளித்தோற்றத்துக்காக நம்ம நிறைய விஷயங்களை செய்துட்டு இதுதான் அழகு, நாம அழகா இருக்கணும், நம்மளை நாம ஏமாற்றிக்கொள்வோம். அழகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், அது மட்டும் இல்லாம பொலிவான சருமம், இது அனைத்தும் தான் அழகு அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி அழகு பெறணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணா, கிளிப் கலோஜின் நேச்சுரல் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இயற்கையாகவே உங்க உடல்ல வந்து பாத்தீங்கன்னா கலோஜின் உற்பத்தி அதிகரித்து இயற்கையான அழகை உங்களுக்கு மீட்டு தரும்.
0: எஸ், அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பாத்தீங்கன்னா சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கின்றோம். சரி, ஏராளமான விடயங்கள் இருக்கிறது, அதையும் நாங்கள் உங்களோடு பேச போகிறோம். குறிப்பாக பார்க்கும் போது சங்கர், நாங்கள் இனிமொரு விஷயம் இருக்கிறது, ஒரு திருவில் ஒன்று வாங்கணும்.
1: ஆமா,
0: முச்சக்கர வண்டி ஒன்று வாங்கணும்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம்.
1: பயணங்களை வந்து பாத்தீங்கன்னா வேகமா போகணும், வாகனங்களுக்காக காத்திருக்க கூடாது, அது குடும்பமா போகணும், கொஞ்சம் செலவு கம்மியாகவும் இருக்கணும்னா நல்ல சாய்ஸ் வந்து திருவில்கள் தானே.
0: ஆமா, சோ அதுக்கு நான் சொல்றது பஜாஜ் த்ரீவீல் வாங்குங்க.
1: பஜாஜ் த்ரீவீல் வாங்கினீங்கன்னு சொன்னா
0: உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எப்போதுமே நம்பிக்கைக்குரிய நிறுவனம் பஜாஜ். ஆக 40 வருட காலம் நம்பிக்கை வேண்டிய ஒரு நிறுவனம். ஆக பஜாஜ் த்ரீவீல் வாங்குங்க, உங்களுக்கு எப்போதுமே சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது எப்போதுமே உதவியாக இருக்கும். சரிதானே, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது சங்கர். இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம் சொன்னால், முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம்.
1: ஆமா, எப்பவுமே எல்லா மாதிரியான காலநிலை சூழ்நிலை இருந்தாலும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே கிரவுண்ட் பக்கம் போயிட்டு வருவோம்.
0: ஆமா,
1: இப்ப இன்னைக்கு கிரவுண்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு வரலாம்.
0: உள்நாட்டு

0: ஸ்போர்ட்ஸ் சென்னா வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றும் கூட ஏராளமான விளையாட்டு தகவல்கள் இருக்கு, நாங்கள் உங்களை சந்தித்திருக்கிறோம். ஐபிஎல்லை நாங்கள் ஒரு அரசு அலச வேண்டும் சங்கர், காரணம் இப்பொழுது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது ஐபிஎல் போட்டிகளும். ஆக இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய போட்டி, அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நாளைய தினம் முக்கியமான ஒரு போட்டி இருக்கிறது, அதாவது குவாலிஃபைவான். இதில் ஆர்சிபி மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் மோதுகிறது. இதில் வெற்றி பெறுகிற அணி அப்படியே போய் உட்கார்ந்து கொள்ளும் இறுதிப் போட்டிக்கு. இதில் தோல்வி அடைகிற அணி குவாலிஃபயர் டூவில் விளையாடும். சரிதானே? சரி, இப்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா சண்டே அடுத்த போட்டியாக எலிமினேட்டர் போட்டியாக இருக்க போகிறது. 27ஆம் தேதி இந்த போட்டி இருக்கிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிகள், இதில் வெற்றி பெறுகிற அணி, நான் குவாலிஃபயர் டூ என்று சொல்கிறேனே, அந்த அணியோடு விளையாடும். சரிதானே? அதில் வெற்றி பெற்ற அணி இறுதிப் போட்டிக்கு போகும். இதுக்காகத்தான் புள்ளி பட்டியலுக்கு முதல் முதலாம் இரண்டாம் இடங்களுக்கு வர்றதுக்கு தடுமாறுறது. சரிதானே? இவைதான் விஷயமாக இருக்க போடுது. எப்படி எப்படியோ நாளைய போட்டியில் மிக முக்கியமான குவாலிஃபயர் ஒன் போட்டியில் ஆர்சிபி மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோத போகிறது. இதில் எப்படியோ ஒரு அணி இன்றைய இந்த
1: குவாலிஃபயருக்குள்ள
0: போகும், அதாவது செமிஃபைனல் ஃபைனல் போகும்.
1: உங்களோட எதிர்பார்ப்பு யாரு
0: இந்த போட்டிகள் பொறுத்தமல்ல? இரண்டு அணிகளும் பலம் பொருந்திய அணிகள். என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் ஆர்சிபி போகும்னு நினைக்கிறேன்.
1: ஆர்சிபி, ஆஹா, வருடங்களாக கப்பு இல்லாதவங்க இந்த வருஷமும் கப் அடிப்பாங்களா?
0: இல்ல, அவங்க ஒன்னு எடுத்து தான்
1: தானே. வருடங்களா கப்பு இல்லாம இருந்துட்டு ஒரு கப் வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்த வாங்கிடுவாங்க.
0: சரி, பார்க்கலாம். அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும். நேற்றைய போட்டி பக்கம் நாங்கள் சென்று விட்டோம். நேற்றைய போட்டி இரண்டு போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதியது. அதில் நேற்றைய நாளில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மிக சிறப்பான ஒரு வெற்றியை நேற்று நாளில் பதிவு செய்து கொண்டது. அதை தொடர்ந்து பார்க்கும்போது நாங்கள் நேற்றைய இரண்டாவது போட்டிக்கு வரப்போகிட்டோம். டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதியது.
1: அபாரமான ஒரு வெற்றி நேற்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கிட்டத்தட்ட 40 ஓட்டங்களில் வெற்றி பெற்றிருக்கு.
0: நிச்சயமாக இந்த போட்டியில் பொறுத்த மட்டும் முதலில் திருப்படுத்த அடைந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 203 ஓட்டுகளை பெற்றது. கே எல் ராகுல் 60 ஓட்டுகளை அணிக்காக பெற்றுக் கொடுத்தது. அதே போல ஷாஹில் பிரகாஷ் 24 ஓட்டுகள், அக்ஷர் பட்டேல் அணித்தில் 39 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார்.
1: டேவிட் மில்லர் 28 ஓட்டங்கள்,
0: மொத்தமாக 5 விக்கெட்டுகளை இழந்து 203 ஓட்டுகளை பெற்றது. பந்து வீச்சு பதிவை பார்க்கும்போது ஷர்மா டூபே 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். சுனில் நாராயணுக்கு ஒரு விக்கெட், அதுபோல வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு விக்கெட், அன்ஹோல் ராய்க்கு ஒரு விக்கெட் சென்றது. பதிலுக்கு திருப்படுத்த அடைந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி.
1: கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் அணித்தலைவர்
0: அஜிங்கர் ரஹானி
1: 63 ஓட்டங்கள்,
0: அதாவது பின்னாலும் 20 ஓட்டங்கள். இந்த ஆறாம் அணிப்பாட்டம் சிறப்பாக கட்டியெழுப்பட்டது. ஆனாலும் அடுத்தடுத்து வந்த வீரர்கள் பெரிதும் சோபிக்கவில்லை.
1: முதல் 3 வீரர்கள் கொடுத்த அந்த உத்வேகம் அடுத்தடுத்து வந்தவர்களிடம் காணப்படாததுனாலதான் இந்த தொடர் தோல்வி இல்லையா?
0: நிச்சயமாக. மனிஷ் பாண்டி 25 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அவர் தொடர்ந்து பார்க்கும்போது ரோமன் பவல் 29 ஓட்டங்கள், வேறு யாரும் பெரிதும் சோபிக்கல. ரிங்கு சிங் 0, அதே போல பார்க்கும்போது ஜாயா 1 ஓட்டம், அதே போல அனுகுல் ராய் 9 ஓட்டங்கள் என்ற விக்கெட்டுகள் பெற மொத்தமாக 18.4 பந்தவர்களில் சகல விக்கெட்டுகளும் எழுந்தது. 163 ஓட்டங்களில் மாத்திரம் பெற்ற வெளியில் நேற்றைய நாளில் பந்துவீச்சில் இங்கு இங்கீடி மிக சிறப்பான பந்து வீச்சினை வீழ்த்தியிருந்தார். 3 விக்கெட்டில் வீழ்த்தினார். 4வது பந்துவரில் 4 பந்துகள் வீசப்பட்ட நிலையில்தான் வெறுமன 27 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டில் சுழட்டியிருந்தார். அதே போல சங்கர் நேற்று நாள் குல்தீப் யாதவும் கலக்கியிருந்தார்.
1: 3 விக்கெட்டுகளை அவரும் பெற்றிருந்தார்.
0: அதே போல மிச்சல் ஸ்டாக்கு 2 விக்கெட்டுகள். ஆக நேற்றைய போட்டியில் பந்து வீச்சு பகுதியில் கலக்கி இருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ் என்று சொல்ல வேண்டும். பந்து வீச்சாளர்கள் இப்பொழுது கம் பேக் கொடுத்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் சொல்லியே ஆக வேண்டும் இல்லையா? நிச்சயமாக நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும். ஆக இந்த தொடரை பொறுத்த மட்டும் பார்க்கலாம். இப்பொழுது இறுதி கட்டத்துக்கு நெருங்கி இருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. சரி, பார்ப்போம். ஒரு பக்கம் பங்களாதேஷ் பாகிஸ்தான் அணிக்கான போட்டிகளும், ஒரு பக்கம் விறுவிறுப்பாக எதிர்பார்க்கும் மிக்க போட்டியாக இருக்கிறது. ஆக இந்த போட்டிகளும் பார்த்தீங்கன்னா நேற்றைய நாள் முடிவுக்கு வந்திருக்கிறது சொல்ல வேண்டும். அந்த போட்டியை பொறுத்த மட்டும் நாங்கள் ஏராளமான தொடர்கள் இருக்கிறது சங்கர், அதுகளையும் நாங்கள் பார்க்க வேண்டும். காரணம் உங்களுக்கு தெரியும், ஆப்கானிஸ்தான் தொடராக இருக்கலாம், அதே போல இந்தியா ஏஏனி இங்கே வருகிறது அது போட்டியாக இருக்கலாம், அதே போல மேற்கு தீவுகள் தொடராக இருக்கலாம் என்று பல விஷயங்கள் இருக்கிறது. ஆக விளையாட்டு என்று பார்க்கும்போது இப்போது கரை கட்டி கொண்டிருக்கிற முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் அது ஐபிஎல் தான். ஐபிஎல் தான் நடக்க போகிறது சொல்லி எதிர்பார்ப்பு மிக்க ஒரு போட்டியாக இருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. இவ்வளவுதான் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்த முக்கியமான விளையாட்டு செய்திகள்.
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: இது மக்கள் சூடிய மகுடமே,
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: ஆட்கடத்தில் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
4: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து

0: என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடு.
2: ஓகேடா போடு.
3: இது எப்ப பாக்க கிடைக்கும்தான் தெரியல என்ன.
2: அதுதானடா
3: ஆகியாச்சு, படம் ரிலீஸ் ஆகலையே.
2: இப்ப யார் தடுக்கிறான் தெரியல. முதல்ல அந்த
3: சரி சார், சரி சார், இப்ப எப்படி படம் வரும்?
2: இப்ப சரி சார்,
3: கொஞ்சம் திரைப்படம் வரும், திரையரங்கெல்லாம் கலை கட்டுமா?
2: கட்டட்டும், கட்டட்டும். சரி, இப்படி எல்லாம் இருக்கும்போது நாங்கள் நிறைய விஷயங்கள் பேச வேண்டும் சங்கர், அதை நாங்கள் சொல்ல வேண்டும். அதாவது ஒரு உறுதியான வீட்டை கட்ட வேண்டும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
3: உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும். அப்படி உறுதியான உள்ளீடு அப்படிங்கும் போது உங்களுக்கு ஞாபகத்துல வர வேணும், மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள்.
2: எஸ் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் உபயோகித்து நீங்கள் வீடு கட்டினீங்க, வீடு எப்போதுமே பரம்பரைக்கு உறுதியாக இருக்கும் இல்லையா? பரம்பரையே நீ அந்த வீடை காட்டக்கூடிய அளவுக்கு உறுதியான ஒரு வீடாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நீங்க மெல்வா கியூஎஸ்டி கம்பியில பாவிக்க வேண்டும். சரி, அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்க ஒரு பைக் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா என்ன பைக் வாங்கணும் நீங்க?
3: நமக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இருக்க காலகட்டம் செலவு கம்மியா இருக்கணும். இந்த பைக்கை வாங்கிட்டோம், பைக் ஒன்று வச்சிருக்கோமா, இதுக்கு நேத்து பெட்ரோல் அடிச்சோமா, முந்தா நாள் பெட்ரோல் அடிச்சோமா
2: என்பதையும் நாங்கள் சந்தோஷமாக சொல்றோம். அதே போல அழகாக இருக்க வேண்டும், அதே போல உறுதியாக இருக்க வேண்டும், அழகான தோற்றத்தோடு உறுதியான உடம்போடு இருக்கணும் இல்லையா, தேகத்தோடு இருக்க வேண்டும்.
3: அழகு அப்படின்னா அதுதான். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கிளிஃப் கலோஜின் நேச்சுரல் வாங்கி பயன்படுத்துங்க. பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், அது மட்டும் இல்லாம பொலிவான சர்மம், இது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். காகில் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்கள்ல பெற்றுக்கொள்ளலாம்.
2: சரி, நீங்க பட்டீங்கன்னு சொன்னா அப்படியே ஸ்மார்ட் லுக்கா வருவீங்கிற மாதிரி. ஓகே, விளங்கிட்டா சங்கர்? இல்ல
3: விளங்கிட்டு.
2: அப்ப நான் உங்களை மட்டும் எடுத்துக்கொள்றேன், என்ன மாதிரி? ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாட்டில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து வலுப்பெற்று வருவதால் காரணமாக எதிர்வரும் நாட்களில் தென்மேற்கு பிராந்தியங்களில் மழையுடனான வானிலை தொடரும் என்று இப்பொழுது வளிமண்டல திணைக்களம் எதிர்கூறி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னால் மேல் சபரகம்புவ மற்றும் வடமில் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரலி ஆகிய மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவாகும் என சொல்லப்பட்டிருக்கிறது.
3: நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்படுகிறது. இதன்படி கேகாலை மாவட்டத்தின் தெய்ஹோவிட்ட, திரணியகலர், ஒன்வெல மற்றும் எட்டியாந்தொட்டை ஆகிய பிரதேச பிரிவுகளும், ரத்னபுரி மாவட்டத்தில்
2: பார்த்தீங்கன்னா இதுவரையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பார்க்கும்போது குறிவிட்ட, ரத்னபுரி, அயகம மற்றும் மெஹலியகுட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட இந்த இரண்டாம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை 5 மணி வரை அமலில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதனிடையே கொழும்பு, கம்பஹா, கழுத்துறை, கேகாலை, நூரலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் சில பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா விடுக்கப்பட்டுள்ள முதலாம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளதாக இப்பொழுது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச முறை நல்ல 2 முறையாவது கூலிங்க அப்படின்னு சொல்லி விஷயங்கள் சொல்லி கொண்டிருந்தோம். சோ இப்ப அதெல்லாம் நாங்களும் அவங்களுக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறதாக மக்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் வகை பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதாக. இந்த மாதிரியான விஷயங்கள் பாருங்க, ஒரே உலகத்துக்குள்ள எத்தனை எத்தனை மாற்றங்கள் இல்லையா?
3: ஆமா, அதுவும் பக்கத்து நாட்டிலே.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியாலதான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
5: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
4: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான். போட்டு தாக்கு, தாக்கு,
6: மச்சு போட்டு தாக்கு.
4: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
7: போங்கடா, போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
2: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
4: அனுசரணை வழங்குவது.
8: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
9: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் நடிகர் கார்த்தி.

0: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
0: கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு புதுமையான மாற்றம் குறைந்த விலை இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம் இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும்

0: பலாங்கொடையிலிருந்து வந்திருக்காரு ஒருத்தர். சரி, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மரண பயம் மற்றும் பிறருக்காக பெருமிதம் காட்ட காசு செலவு இடுவதற்காக அதிக கட்டணம் மறவிடும் வைத்திய சாலைகளை அணுகுதல், இதான் காரணம் அப்படின்னு சொல்லி முருகையா சொல்லியிருக்காரு.
1: சரி, அன்பு வணக்கம் சொல்லி சுவாதி சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்காங்க. வெள்ளவத்தில் இருந்து அவங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அதாவது நிறைய நோய்கள் வருது, புதிய புதிய நோய்கள், அதனால பயமா இருக்கலாம். சோ அதனாலதான் எல்லாமே உடனே செக்அப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
0: சரி, அதனாலதான் அப்படி இருக்கும் இல்லையா? இது எப்படி இருக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருத்தர் சொல்லியிருக்காரு, புதிய நோய்கள் மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மருத்துவ டெக்னாலஜிகள் எல்லாம் வந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் வர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவமனைகளை வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: சரி, அன்பான வணக்கம் புவனேஷனா சங்கரனா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்க சொல்லிக்கொண்டு எங்களோட கார்த்திகேயன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இப்பொழுதுலாம் மக்களுக்கு பிரஷர் கூட நிறைய டிப்ரெஷன் மாதிரி இருக்காங்க, நிறைய வேலை அழுத்தம், வேலைத்தலங்கள பிரச்சனை அப்படி எல்லாம் நிறைய இருக்குது. சோ அதன் காரணமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நமக்கு நோயா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க உணர்றாங்க நம்ம அதை. சரி, இது இந்த பிரச்சனைக்கு மத்தியில் நோய் எதுவும் வந்துட்டு என்ன செய்யறது, குடும்ப பிரச்சனை அப்படி எல்லாம் இருக்குதானே, எங்க குடும்பத்தை நான் தான் பொறுப்பா இருக்கு, எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துட்டு என்ன செய்யறது, குடும்பத்துல யாருக்காவது பிரச்சனை வந்தாலும் நாங்க என்ன செய்யறது அப்படின்ற ஒரு பயம் இருக்குதான்.
0: அதனாலதான்
1: அந்த பயத்துலதான் அதிகமான செலவுகள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அப்துல் கஃபூர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல நோயெல்லாம் இப்ப ஃபேஷன் ஆகிவிட்டது, வைத்தியசாலைகள் எல்லாம் ஃபேஷன் ஷோ போல ஆகிவிட்டது, நோய் தாக்கவே மருத்துவமனையின் உறுதுணை, இல்லை என்றால் மருத்துவர்களுக்கு மதிப்பில்லாமல் போய்விடும் அப்படின்ட்டு இருக்காரு.
1: சரி, அதே போல அன்பு வணக்கம் கண்ணாயிரம் எப்படி இருக்கு, கண்ணாயிரம் எனக்கு இந்த காமெடி தான் ஞாபகம், கண்ணாயிரம்
0: கண்ணாயிரம்
1: இந்த வெப்பன் சைடு விளையாடி சொன்ன கண்ணாயிரம். சரி, அவங்க அழகான பேர் ஹட்டலில் தான் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்குறாங்க. அருமையான கருத்து, நானும் இதை பத்தி நிறைய பேர் யோசிச்சு இருக்கிறேன், ஏன்னு அந்த காலத்துல மருத்துவமனைகள் குறைவா இருந்தது, இப்ப அதிகமா இருக்குது, அதனால உணவு பழக்க விளக்கத்தில் இருக்கிற பிரச்சனை தானே இது. சோ அதுல இருக்க பிரச்சனை தான் இந்த மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அதிகமான விஷயங்கள் இருக்குது. காரணம், நல்ல உணவுகள் எடுக்காம அங்க போய் அதுக்கான டேப்லெட்ஸ்கள் எடுக்கிறது, இதுல ஒரு புரோட்டீன் இருக்குது, அந்த உணவு சம்பந்தமான புரோட்டீன் எடுக்காம அதுக்கான டேப்லெட்ஸ் எடுக்கிறது. சோ இப்படி நாங்கள் உணவு குறைபாடு வரும்போது நாங்கள் டேப்லெட்ஸ் மூலமா செய்வோம், அது எங்களுக்கு நோய் மாதிரி தெரியுது. உதாரணத்துக்கு சங்கர், எங்களுக்கு விட்டமின் ஏ குறைவாக சொன்னா அந்த விட்டமின் ஏ குறைவுக்கான சாப்பாடு சாப்பிடறது இல்ல, சரியா, அதுக்கான டேப்லெட் கொடுப்பாரு டாக்டர் போன பிறகு, அப்ப அது மறந்து நோயாக மாறிவிடும், அப்ப நாங்க வைத்திய சாலைக்கு செல்ல வேண்டும்
0: செல்ல வேண்டும். இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, கொஸ்லாந்துல இருந்து கிருஷ்ணகாந்த் சொல்லிருக்காங்க, மருத்துவ தொழில்நுட்பத்தின் முன்னேற்றமே காரணமாக இருக்கிறதுன்னு அவங்களும் சொல்லிருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மருத்துவமனை இருக்கு அப்படின்னு இருக்காங்க. சரி, மருத்துவ தொழில்நுட்பம் வருதுன்னா என்ன காரணம், நோய்கள் அதிகரித்திருக்கு, அதனாலதான் வருதுன்னு காரணம் இல்லையா?
1: சரி, நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து மனது கொள்ளுங்கள். காலை பொழுது உற்சாகப்படுத்தும்.
0: வணக்கம் வசந்தம்.
2: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அச்சன.

0: எழுபதில் வசந்தம் FM வழங்களுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனடி தானே சீர்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: நிதித்துறையின் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கவும் அதிகப்படியான கடன் வழங்காமல் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்கவும் இலங்கை மத்திய வங்கி புதிய தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளது. நிதித்துறையின் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கவும் அதிகப்படியான கடன் வழங்காமல் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்கவும் மத்திய வங்கியின் ஆளுகை சபையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதன்படி இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் பின்வரும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. உரிமம் பெற்ற வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் தங்க கடன்களுக்கான அதிகபட்ச கடன் மதிப்பு விகிதம் 70% கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று முதல் புதுப்பிக்கப்படும் பழைய கடன்களுக்கும் இதுவே பொருந்தும். அத்துடன் மோட்டார் வாகனங்களுக்காக வழங்கப்படும் கடன் வசதிகளுக்கான தற்போதைய அதிகபட்ச கடன் மதிப்பு வரம்புகள் மேலும் 10% புள்ளிகளால் குறைக்கப்பட்டுள்ளன. தங்கம் மற்றும் வாகன கடன்கள் அண்மை காலமாக மிக வேகமாக அதிகரித்து வருவதால் அது நிதி அமைப்பில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும் நோக்கில் இந்த கொள்கை வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஈரானுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்படும் ஒரு ஒப்பந்தமானது மிகச்சிறந்த மற்றும் முறையான ஒன்றாக இருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தமது ட்ரூத் சமூக வலைதளத்தில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு பெருந்தொகை பணத்தை அள்ளிக் கொடுத்து அணுக்கான தெளிவான மற்றும் திறந்த பாதையையும் ஏற்படுத்திய ஒபாமாவின் ஒப்பந்தத்தைப் போல இந்த புதிய ஒப்பந்தம் இருக்காது என அவர் விமர்சித்துள்ளார். தற்போதைய ஒப்பந்தம் அதற்கு முற்றிலும் நேர்மாறானது. ஆனால் அதை யாரும் இன்னும் பார்க்கவில்லை. எனவே அதனை முன்கூட்டியே விமர்சிப்பது அர்த்தமல்ல எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் எவ்வித அவசரமும் காட்ட வேண்டாம் என தமது பேச்சுவார்த்தை குழுவினருக்கு உத்தரவிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் நிலை நெருங்கிவிட்டதாக வந்த தகவல்களைத் தொடர்ந்து அவர் இவ்வாறு கூறியுள்ளார். எமது அடுத்த மணித்தள செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனடி தானே சீர்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: நமக்கான காலம்
1: முன்னாடி வந்து
0: அதாவது நாங்க ஒரு பைக் ஒன்று வாங்குவேன். அந்த பைக்ல பாத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு அடிச்சா 80 கிலோமீட்டர் வரை மைலேஜ் கொடுக்கறது அப்படின்னு சொன்னா மாசத்துக்கே ஒரு பைக்கை தான் இருக்க வேண்டும்.
1: ஆமா, நீங்க ஒரு தடவை ஃபுல் டேங்க் அடிச்சிருந்து சொன்னா மாசத்துக்கே ஓடும். கிட்டத்தட்ட 500,000 வாடிக்கையாளர்களை இலங்கையில் கொண்ட பஜாஜ் CT 100.
0: ஆக நீங்க சீட்டர் பைக்கை வாங்கிக்கொள்ளுங்க, உங்களுக்கு குடும்ப வாகனமாக இருக்கும். அதே போல எந்த அவசரத்துக்கும் நீங்க தேவையான இடத்துக்கு போயிட்டு வரலாம், பிரச்சனையே கிடையாது. 2 லிட்டர் பெட்ரோல் அடிச்சுன்னா 160 8 16 160
1: கொஞ்சம்
0: 16 160 அப்படி வச்சுக்கொள்ளுங்க மனசுல. 8 மனசையும் வாழை பிரிச்சுக்கின்ற மாதிரி
1: இதுல எந்த 8 நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. 5 லிட்டர் அடிச்சுட்டோம்னு சொன்னா தெரிஞ்சாங்க 400 கிலோமீட்டர் ஓடிடலாம்.
0: அந்த மாதிரி யோசிச்சு வச்சுக்கொள்ளுங்க சார். தானே அப்படிலாம் நாங்கள் சொல்ற விஷயங்களும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி
1: சரி,
0: இப்படி இருக்கும்போது நாங்கள் அழகாக தோன்ற வேண்டும் இல்லையா? அழகாக தோன்றும் போது முகம் மற்றும் அழகாக இருந்த பத்தாதராச்சா,
1: அதாவது வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், பொலிவான சருமம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்?
0: இளமை திரும்புதே அப்படின்னு பாடல் பாடணும் அப்படின்னு சொன்னா நீங்க
1: என்ன செய்யணும்? கிளிஃப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்துங்க. பயன்படுத்துங்கன்னு சொன்னா இயற்கையாவே கலோஜன் உற்பத்தி உங்க உடல் அதிகரிச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான அழகான உடல் அமைப்பை தரும்,
0: தோற்றம் தரும். சரி, அதே போல உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருகிறது
1: தலைவலி காய்ச்சல் பறந்து போயிடும்.
0: கதா பறந்து போறதுக்கு நீங்க எடுக்க வேண்டிய மருந்து மெல்டோல்.
1: நீங்க பறந்து போறதுக்கு இல்ல, தலைவலி
0: காய்ச்சல் இல்ல, நாங்களும் தலைவலி காய்ச்சல் போயிட்டா
1: பறந்து போயிடும் இல்லையா? சரி, இப்ப இது இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. அன்றாடம் வந்து பாத்தீங்கன்னா விலைகளில் மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு.
0: முக்கியமான விஷயம் வாஷிங்டன் தெஹ்ரானுக்கு மட்டிலான உடன்பாடு கொடுத்து தொடர்ச்சியான நிச்சயமான தன்மை இருக்கிறது. அது மட்டும் உலகளாவிய பொருளாதாரத்தில் பல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக இந்த ஹோமோஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து மீதான நீண்டகால கட்டுப்பாடுகள் உலக பொருளாதாரத்தை முடக்கிய ஒரு விஷயம் காரணமாக இப்பொழுது விலை தளம்பல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: உண்மைதான்.
0: இதன் காரணமாக பிரெஞ்சக மசக எண்ணெய் விலை இப்பொழுது 1.64 அல்லது 4.48% வீழ்ச்சி அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போது 98.90 இப்பொழுது குறைக்கப்பட்டுள்ளது.
1: இதே விலை வந்து பாத்தீங்கன்னா WTI ரக மசக எண்ணெய் விலையும் $4.42 அல்லது 4.58% வீழ்ச்சி அடைந்துள்ளது. 92.18 குறைந்துள்ளது அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. இது எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமாபாத் பக்கம் போக போறோம். இப்ப
0: நிச்சயமாக இந்த பாகிஸ்தான் பக்கம் பாத்தீங்கன்னா அதிகமான குழப்பங்கள். பாகிஸ்தான் கடந்த காலத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உணவு பிரச்சனை ஒரு பக்கம், பொருளாதார பிரச்சனை இருப்பல, அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத பிரச்சனை என்று பல விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கணும் இல்லையா?
1: ஆமா.
0: ஆக இப்பொழுது நேற்று ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது. இந்த காரணமா பாத்தீங்கன்னா ரயில்வே கடந்து தான் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது. இதில் சம்பவத்தில் 24 பேர் உள்ள சம்பவம் பதிவாக இருக்கிறது. மேலும் 50 மேற்பட்டோர் பாத்தீங்கன்னா படுகை மருந்து இப்பொழுது விருந்து இப்பொழுது வைத்தியசாலை சிகிச்சை பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக இது போன்ற விஷயங்களும் வந்து கொண்டிருக்கிறது. ஆக உலகத்தில் பல விஷயங்கள், பல குண்டுவெடிப்பு சம்பவங்களும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொரு நாளும்.

0: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை பொலிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
3: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
4: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இருந்து.
5: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், 20 வருடங்கள் தெரிந்த ஒரே வாகனம்,
6: ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
7: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம் வசந்தம். 9:25 சரி சங்கர்,
1: சொல்லுங்க.
0: சங்கரே சங்கர், இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நாங்கள் எண்ணித்துக் கொள்ள போவோம்.
1: நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் மருத்துவமனைகளும் மருத்துவ செலவுகளும் அதிகரித்திருக்கிறது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பிரியமான காலை வணக்கம் புவனேஷ் மற்றும் புதுமுக அறிவிப்பாளர் சங்கர். நான் புதுமுக அறிவிப்பாளரா? காலத்துக்கு தேவையான ஆரோக்கியமான தலைப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி, அது தொழில்நுட்ப வளர்ச்சி அதற்கான செலவுகள், வைத்தியர்களின் வாகனம் மற்றும் சுபபோக வாழ்க்கைக்கான செலவு, மூலப்பொருட்களின் பற்றாக்குறை, நமது நாட்டில் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் தரகர்களின் கமிஷன், இவையெல்லாம் சேர்ந்துதான் மருத்துவ செலவு அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, இன்பராஜ் அன்பரசன் அவர் சொல்லியிருக்காரு. பதுல்லையிலிருந்து
0: சரி. இப்போ பாத்தீங்கன்னா சங்கர், இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. அன்பான வணக்கம் இடத்துல எங்களோட நிகழ்ச்சியோட எங்களை இணைத்துக் கொள்ளுங்க சொல்லி கொழும்பு 14 அதற்காக மும்தாஸ் பேகம் அவசர விஷயம் பாத்தீங்கன்னா, அதாவது உணவு பழக்க வழக்கம், கொழுப்பான உணவுகள் அதிகமாக சாப்பிடுறது, ஃபேட் சாப்பாடு, ஃபாஸ்ட் ஃபுட், இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் இந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் மருத்துவ செலவுகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இது எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, வணக்கம் புவனேஷ், சங்கர் நலமாக இருக்கிறீங்களா?
0: நல்லா சந்தோஷமா இருக்கும்.
1: பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது. நான் பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி. இன்றைய காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க காரணம் ஆரோக்கியமான உணவுகள் இல்லாமை, வேலைகளில் உடல் சோர்வு, டென்ஷன், பயம், போன் பாவனை அதிகரித்துள்ளது. இதுதான் மன அழுத்த நோய்கள் அதிகரித்தும் மருத்துவமனைகளும் அதிகரித்திருக்கிறதுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதே போன்று ஃபேஸ்புக் வழியாக அந்தோனி ஜோர்ஜ் சொல்லியிருக்காரு. ஜூட் சொல்லியிருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா, கல்முனந்த நிகழ்ச்சி கேட்டுக்கணும், அவசரம் மனப்பயன்தான், இந்த மனப்பயன்தான் காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. அதே போல நிஷா நிஷா நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கறாங்க. மாவனிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் என்று சொல்லியிருக்காங்க. அதே போல காலை பொழுது வணக்கம் நல்லா இருக்கலாம், மாலிகாவத்து சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கறோம், எங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. உங்களுக்காகவும் பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். அதே போல அன்பு வணக்கம் சொல்லி ஃபைசர் வடத்திட்டு ஃபைசர் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கறோம். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, இனிமையான பாடல்கள் சொல்லிக்கிட்டு சுட சுட வடை போட்டு கொண்டு அப்படி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எப்படி சுட சுட வடை,
1: சுட சுட வடை. இப்ப பாருங்க, உங்களுக்கு சுட சுட நாங்க பாடல்கள்
0: தரம்
1: சுட சுட வந்து பாத்தீங்கன்னா, இந்த தலைப்புக்கு நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம்.
0: அழைப்பு ஏற்படுத்துங்கள்.
1: 01212-75-0001 அல்லது
0: 01212-75-111 அதே போன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்கள்.

0: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
1: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: ஏஜென்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து. ஆயிரம் விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்தும்
1: ஒரு கோயில் பண்ணில் இந்த காதலன்றி
0: பல்லாயிரம் பாடல்களுக்கு இடையில் ஓர் பாடல்

0: ஜோடி திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வைக்கிறது என்ன ஒரு பாடல் இல்லையா?
1: அருமையான பாடல், நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்டிருக்கும்.
0: இந்த பாடலை கேட்கும் போது அவ்வளவு அழகான இசை வைரமுத்து என்று சொன்னாலும் சொல்ல வேண்டுமா?
1: வைரமுத்து வரிகள்,
0: அதே போல ரஹ்மான் இசை என்று சொன்ன சொல்ல வேண்டுமா? வரிகள் எவ்வளவு அழகா இருக்குது இல்லையா?
1: ஓ, வண்ண பூ கேட்கும் போதே காதுக்குள்ள வந்து அந்த ஒவ்வொரு வரிகளும் இருக்கு
0: இருக்கு,
1: இதுதான் இந்த வரின்னு சொல்லி. இது வந்து ஏன் இப்போ சொல்றோங்கிறது வந்து அடுத்த பாடல் போகும்போது உங்களுக்கு புரியும்.
0: புரியும், சங்கர் சும்மா விளையாட்டு பண்ண வேணாம், சரியா? காலையிலேயே வந்து
1: அடுத்த பாடல் பிளே ஆகும் போது உங்களுக்கு புரியும். இப்ப இது எப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா,
0: போனே
1: போனே நீங்க பாக்கும் போது வந்து அழகா இருக்கிறீங்க, கொஞ்சம் வருஷங்கள் போகும்போது வந்து பாத்தீங்கன்னு
0: சொன்னா, வாய வைக்க காலையிலேயே சொல்லிட்டேன், சரியா சங்கர்? அழகான தோட்டம் வலுவான எலும்புகள் அழகான முடிகள்லாம் வந்து சேர்ந்து நல்லா இருக்கு ராஜா,
1: மீண்டும் உங்களோட இயற்கை அழக பெற்றுக்கொள்ளலாம். எங்கெல்லாம் போய் வாங்கலாம் அப்படின்னு சொன்னா, காகில் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்துகளையும் பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
0: சந்தோஷம். அதே போல ஒரு வீட்டை கட்ட வேண்டும், ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும் சொன்னா, நீங்கள் சரியான கம்பியை பயன்படுத்த வேண்டும். அதான் நாங்கள் சொல்றது. என்ன கம்பி?
1: மெல்வா QST கம்பிகளை வாங்கி பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா, பரம்பரைக்கும் நிலைத்து நிற்கும் கட்டிடங்கள் வீடுகளை நீங்க கட்டலாம்.
0: தம்பி சொன்னது போல நீங்க நல்ல கம்பியை வாங்கினீங்கன்னு சொன்ன,
1: தம்பி கம்பியா ரைமிங்,
0: கேட்டு தெரிஞ்சுக்கொள்வாங்க, சரியா? நல்ல ஒரு உறுதியான வீட்டை பெற்றுக்கொள்ள முடியும், உறுதியான ஒரு கட்டிடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பயப்படாம நீங்க வீட்டுக்குள்ள இருக்கலாம். இந்த மழை காலங்கள்ல குளிர் அனுபவிக்கணும் சொன்னால் நீங்கள் இந்த கம்பிகளை பயன்படுத்த இல்லைன்னு சொன்னால், எப்ப என்ன வாது விழுந்து என்ன கிளை விழுந்து எங்கள் வீடு உடைஞ்சு போகணும்னு யோசிக்க வேண்டாம்.
1: பயப்பட தேவையில்லை,
0: பயப்படாதான் இருக்கலாம். சரி, இப்பொழுது பாத்தீங்கன்னா, பயப்படாதான்னு சொல்லும் போது ஒரு செய்தி கெடுத்துக்கிறது, பயப்படக்கூடிய அளவுக்கு தான் செய்தி.
1: பாத்தீங்கன்னா, எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்க திட்டமிட்டு இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன ஊடகம் ஒன்றில் தெரிவித்துள்ளார்.
0: சரி, இந்த விஷயம் பாத்தீங்கன்னா, அதாவது குறிப்பாக சொல்லப்படுகிற விஷயம் பாத்தீங்கன்னா, அதாவது உடனே எரிபொருள் விலை அதிகரித்து கொண்டிருக்குதானே, அப்ப இந்த காரணமாகத்தான் இது தீர்மானத்தின் காரணமாகத்தான் இப்பொழுது இந்த முடிவு எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ஜூலை மாதத்துக்கு தான் இந்த விஷயம் நடக்கப் போவதாக சொல்லப்படுகிறது. அதன் பின்னரே புதிய கட்டண பட்டியல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா சங்கர், இந்த குறைந்தபட்சமாக 30 ரூபாய் எடுக்கிறதாங்க.
1: ஆமா, அதாவது இப்ப இருக்கிற நிலையின்படி தற்போது 30 ரூபாய் வந்து குறுகிய கட்டணம், குறைந்த அளவு கட்டணமாக 30 ரூபாய் அறவிடுறாங்க.
0: இது 40 ரூபாய் வரை செல்லும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது.
1: சரி, அப்ப பஸ்லயும் போய் முடிஞ்சு இல்லையா
0: சங்கர்? சிரிக்க வேணாம், சரியா?
1: சிந்திக்கணும்,
0: சரிதானே? என்ன செய்யுதுன்னா, உலக நாடுகள் இருக்கிற பிரச்சனைகள்
1: பிரச்சனைகள் இருக்கும் போது பாத்தீங்கன்னா, இது பெரிய பிரச்சனையா தான் நம் நாட்டிலயும் போயிட்டு இருக்கு.
0: இப்ப நல்ல பாடல் வந்து கேட்டு மகிழுங்க,
1: முடிஞ்சா பாடலின் வரிகளை கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 மனதை ஆளும் இசையின் இனிய

0: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
1: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
2: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
1: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
3: மச்சு போட்டு தாக்கு.
1: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
4: போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகம் வழக்கம் வசந்தம் சந்தோஷமாக இருந்திருக்கின்றீர்கள். இந்த நாள் திங்கட்கிழமை வாரத்தின் முதல் நாள் சந்தோஷமாக நாளை ஆரம்பித்திருக்கிறீர்கள்.
1: ஆமா, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பல உற்சாகங்களோட கிளம்பி இருப்பாங்க. ஆமா, இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி
0: அதே உற்சாகத்தோடு நீங்கள் இந்த நாள் முழுவதும் நீங்க கழிக்க போறீங்க. இனிமையான பாடல்கள் உங்களுக்கு வசந்த மாநிலை வந்து கொண்டிருக்கும். நாங்கள் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்.
1: நாம கேட்டிருந்தோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைய காலகட்டங்கள்ல
0: ஆமா
1: மருத்துவமனைகளும் மருத்துவ செலவுகளும் அதிகரித்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிதான் கேட்டிருக்கோம். சரியா,
0: அன்பு வணக்கம் சொன்னே ஸ்ரீதேவி சொல்லிருக்காங்க, பழக்க வழக்க மாற்றம் தான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எங்களுடைய அன்றாட பழக்க வழக்கம் நாம் முழுமையாக மாற்றிக்கொண்டோம், அதனால எங்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப பொதுவா இந்த காலகட்டங்கள் வந்து மருத்துவ செலவுகள் போது நம்ம ஆரோக்கியம், உடற்பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கவனத்தில் கொண்டோம்னா இதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இல்லையா?
0: குறைச்சிக்கலாம், அது உண்மையான விஷயம் தான். காரணம், நாங்க வந்து முதல்ல முடிஞ்ச வரைக்கும் சங்கர் பாத்தீங்கன்னா செக்அப் போயிட்டு அதுக்கப்புறம் நோய் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஒரு கட்டமைப்புக்குள்ள வாருது.
1: ஆமா,
0: இந்த மாதிரி சாப்பிடுறது சாப்பிடக்கூடாது, இப்படியான விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்களுக்கு அறிவு பிறக்கும். அப்பதான்
1: இப்படி எல்லாம் ஆயிருச்சு அப்படிங்கிறத தோணும்.
0: அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிறக்காது, தெரியும், செய்யறதில்ல.
1: அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த விஷயங்களை வந்து
0: இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த தைரியம் இருக்குதானே, இந்த பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் நோய் வந்தால் மருத்துவத்தை பார்த்துக்கொள்ளாம சொல்லி தைரியம் இருக்குதானே, அதுவும் நோய் வருதுக்கான ஒரு காரணம்,
1: முக்கியமான காரணம் தான், உண்மைதான்.

0: ஸ்டாராக நடிகர் கார்த்திக் வந்து கொண்டிருக்கிறார். ஆமாம்,
1: பிறந்த நாளை கொண்டாடும் நடிகர் கார்த்திக் இன்னைக்கு ஸ்டாரா வராரு. சோ இன்னும் ஒரு நிகழ்ச்சி உங்களால் சந்திக்கும் வரை விடைபெற போகும் நான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ்.
0: நன்றி சொந்தங்களே. திரை உலகின்
2: அனுசரணை வழங்குவது
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
2: அனுசரணை.
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
4: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிடி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிக

0: கணிசமான தூரம்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
3: நன்றி புவனேஷ் மற்றும் சங்கர். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் 10 மணி.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதான சீர்நிப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: பொங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியான பூபாலசிங்கும் ஜெயக்குமார் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த 46 வயதுடைய அவர் நேற்றிரவு சிறைச்சாலைக்குள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. பொங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா 2015 மே மாதம் 13ஆம் தேதி கூட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 2017ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மேல்நீதிமன்றம் 7 பேருக்கு மரண தண்டனை விதித்தது. அதன் பின்னர் இந்த தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றமும் உறுதி செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை களுவாஞ்சிக்குடி கடலில் சிறிய படகில் மீன்பிடிக்கச் சென்றவர் காணாமல் போயுள்ளார். இது தொடர்பில் காணாமல் போனவரின் உறவினர்களால் நேற்று களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிலுள்ள கடுதாவளி ஸ்ரீ முருகன் கோயில் வீதியை சேர்ந்த 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் கடலுக்கு சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை என குறிப்பிடப்படுகின்றது. இதனையடுத்து குறித்த கடற்பகுதியில் தேடுதல் இடம்பெற்ற நிலையில் அவர் சென்ற படகு கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் அந்த இளைஞரை காணவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: உக்ரைனில் சக்தி வாய்ந்த ஹைப்போசோனிக் பெலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் ஜனாதிபதி வொலடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் வான்வழி தாக்குதல்களை நடத்திய ரஷ்யா சக்தி வாய்ந்த ஹைப்போசோனிக் ஆர்சனிக் பெலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தியிருப்பதாகவும் இந்த தாக்குதல்களில் இருவர் உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கீவ் நகரில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் அரசு அலுவலகங்கள் குடியிருப்பு வளாகங்கள் பாடசாலைகள் பலத்த சேதமடைந்தன. இந்த தாக்குதல்களில் 83 பேர் படுகாயமடைந்துள்ளனர். எமது அடுத்த மனித்தியாளர் செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது. ரூபாய் 1 லட்சம் 3000 1100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கிலத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112 864 0012.

0: மன்னன் திரைப்படத்திற்காக கே ஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டீர்கள். ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நீங்களும் கூட மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை நிகழ்ச்சியில் இணைந்து கேட்க முடியும். அழையங்கள் அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0312 2 77 50, 0312 மற்றும் 0312 2 77 51 வழியாக, அதேபோன்று பேஸ்புக் மூலமும் உங்களை நானும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன். இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: அன்பும் பண்பும் நிறைந்த எம்எல் கிருவாசருக்கு அன்பான காலை வணக்கம். கண்ணவரத்திலிருந்து பூலோகநாதர்.
0: பூலோகநாதா, வணக்கம்.
1: அம்மாண்ட பாட்டை போட்டு அசத்தி விட்டீங்க.
0: அதுதான் என்ன சரி, அப்படியே எல்லோருடைய மனங்களிலையும் அப்படியே நேருக்கு முன் வந்து எங்க அம்மாவை நம்ம இருக்கா நினைச்சிட்டு
1: ஆரம்பத்தில் அம்மா மறக்க முடியுமா சார்?
0: அதுதானே பாருங்களேன். சரி சொல்லுங்க, பூலோகநாதன் இப்ப ஊர் பக்கம் மழையா வெயிலா?
1: ஐயோ, கல்யாணம் காத்து சார், வெயிலும் மழை இல்ல சார். எல்லாரும் அந்த வயரால் ஆஞ்சி ஒண்ணாம அந்த குடிச்சினமோ தெரியாது சார். எல்லாரும் மழைக்க நான் சொன்னேன் சார், போனாதீங்க செல்லு கேட்க சொன்ன மழை பெய்யுது ரெண்டு எல்லாம் கொடுங்க தங்கினோம். அது மழைக்கு நினைச்சபடியா கொஞ்சம் டிமாண்டா குடுக்கலாது, குடுக்கத்தான் போதும். மலி வந்தாலும் குடுக்கத்தான் போதும் சார்.
0: அதான் நீங்க சொல்றீங்க, உப்பு விக்க போனா அது மாறி மாறி ஒரு பிரச்சனையா இருக்குதா?
1: மாவிக்க போதா காத்தடிக்கிறது.
0: அதுதானே பாருங்களேன், இப்ப சரி மழைக்குள்ளதான் ஒரு மாதிரி தப்பி வந்துட்டோம்னு சொன்னா இருக்கிற வாழை எல்லாத்தையும் காத்து விழுத்துது.
1: காத்து தென்னு இல்லாத சார், மட்டை இல்லாதான் மடிச்சு ஓலை எல்லாம் முடிஞ்ச தென்னஞ்சோட ஓலை எல்லாம் மடிச்சு வச்சிருக்கு.
0: விவசாயிகளுக்கு இப்படி ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கணுமா இந்த இயற்கை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம்
1: ஒண்ணும்
0: செய்யலாம், ஒண்ணும் செய்யலாது. எத்தனையோ விஷயங்களை கண்டுபிடிக்கலாம், இதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா?
1: கண்டுபிடிக்கலாம்.
0: ஆமா ஆமா ஆமா சார். சொல்லுங்க பூலோகநாதன், நீங்க நிகழ்ச்சியில் யார் யாருடைய பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: விவசாயிகளுக்கு நெல் பயிர் ஒரு அரை வந்து அழைச்சி பரவாயில்ல, இதாக்கிதான் கஷ்டம். அன்பான அன்பு மண்மன் எம்எல் கிருபாசருக்கும் குடும்பத்தினருக்காகவும் அனைவருக்கா முக்கியமாக ஸ்கந்தபுரத்து மக்களுக்காம் பாடலை கேட்போம். நன்றி, வணக்கம் சார்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: வணக்கம் கிருபான, பாராஸ்டர் சிவகுமார்.
0: எப்படி இருக்கிறீங்க சிவகுமார்?
1: சுகமா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கோபமாகினா நீங்க என்ன செய்வீங்க? முன்னுக்கே வரக்கூடாது அப்படியா? அப்படியா, ரொம்ப நன்றி. சொல்லுங்க சிவகுமார், யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: பாடல் கேட்கறது அபிஜானும் சத்யா, பாராஸ்டே ஞானசேகரன், வெள்ளையன் சவுந்தரராஜன், கமலுக்காவும், கிரிபோ டீலிசனும், கண்ணத்தன் பசந்தும் சத்தமா கேட்டுக்கொண்டிருக்காங்க. தீர்ப்பா பாஸ் கண்ணத்தோட அத்மத்த சதீஷ், வியோய பாச்சி, நாகேஷ் ரோசன், விக்ரம் சோ, ரமேஷ் சாணி தேர்வு கேட்போங்கண்ணா.
0: சேர்ந்து கேட்போம்.
1: ஓகே, நன்றி அண்ணா.

0: வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: என்ன வேணும்?
2: புது ப்ரொஜெக்ட்
1: இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்ல ஜிஐ பாக்ஸ் பார்.
3: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான இரும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை முழுமை உணருங்கள்.
4: காங்கிரஸ் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: ராகங்கள் பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு இப்போ நிகழ்ச்சியில் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். புஷ்பராஜ் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் லிந்துலையிலிருந்து ஸ்ரீதாஸ் நடந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை ராஜகோபால் வந்திருக்கின்றார். வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபா அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நான் கொட்டாஞ்சேனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தினமும் நினைவுபடுத்தும் இனிமையான பாடல்களை கேட்பது சுகம் அப்படின்னு சொல்லி திருமதி வரலட்சுமி கொட்டாஞ்சேனையிலிருந்து வந்துக்கிறாங்க. அக்கரைப்பட்டு பப்ளையில நிசார் நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். மொரின் ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளே அண்ணா எப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சி வேற லெவல், விருப்பமான பாடல்களை தேடி தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். தோடி ராகம் ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் புசல்லாவையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சசிகலா சுரேஷ்குமார் வந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னுடைய பெயரையும் குறிப்பிடுங்க அண்ணா, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராசலிங்கம் செட்டியார்திரவிலிருந்து வந்திருக்கின்றார். அருள்மொழி பருத்தத்துறையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை பிரியா இருந்துக்கிறாங்க. எப்படி அண்ணா சுகம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அருமையான பாடல் தெரிவுகள் ஹாப்டன் நவீன் இணைந்திருக்கின்றார். அதே போன்று ரூபா வந்துக்கிறாங்க. நிகழ்ச்சியில் என்னையை மன்னித்து நல்லதொரு பாடல் தாருங்கள், நான் தெமோதரையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, நான் கடுவலையிலிருந்து கண்ணா அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அருள் ஜோதி ஜூட் இணைந்துக்கிறாங்க. அதே போன்று தொண்டைமானார் செல்வச்சன்னதியிலிருந்து சுதன் வந்திருக்கின்றார். அதே போன்று யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாகவும் நிறைய நண்பர்கள் வசந்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அத்தனை உறவுகளையும் இணைத்து பாடல் ஒன்று தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இதேவேளை கொழும்பு 15 மோதரையிலிருந்து தர்சினி குணசேகரன் இருந்திருக்கிறாங்க. அதே போன்று பிரசாந்த் இருந்திருக்கின்றார். மேப்பிட்டிக்கந்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை அசுருதீன் நூர்ஜஹான் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் பன்குடாவிலிருந்து சுதாகர் மேகலா அணிந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியோடு எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை காமராஜ், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பரமானந்தன் வசீஹரன் வந்திருக்கின்றார். ஹட்டன் கிழவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை கிருஷ்ணா வந்துக்கிறாங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறேன். பதிமலர் கணேசன் வந்திருக்கின்றார். மது பிரபு, ரஞ்சித்தா, விது ஆகியோரை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும், நான் ருவான்வேலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மூதூரில் இருந்து பிரதோஸ் இணைந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: 2.8 வசந்தம் FM வளர்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனடி தானே சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: நாட்டில் தென்மேற்கு பருவக்காற்று படிப்படியாக நிலை பெற்று வருவதால் அடுத்த சில நாட்களுக்கு தென்மேற்கு பகுதிகளில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். இப்பகுதிகளின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஓவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென்மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவரக்கூடிய ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளன. அதே நேரத்தில் ஆசிய பங்கு சந்தைகள் உயர்வை கண்டுள்ளன. இந்நிலையில் ஆசிய சந்தை நிலவரப்படி பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் 5% சரிந்து 98.36 டாலராகவும் அமெரிக்க சந்தையில் வர்த்தகமாகும் மசகு எண்ணெய் விலை 5.3% சரிந்து 91.50 டாலராகவும் காணப்பட்டது. உலகின் மசகு எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவின் 1/5 பொதுவாக கடந்து செல்லும் ஹோமுஸ் நீர்வழிப்பாதை கடந்த பிப்ரவரி 28 மோத தொடங்கியதில் இருந்து மூடப்பட்டுள்ளது. ஹோமுஸ் நீரிணை விரைவில் திறக்கப்படும் என்ற நம்பிக்கையில் பல நாடுகளின் பங்குச்சந்தை உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும்
0: அவதானத்துடன் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனடி தானே சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:10. இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் கிருபாலன்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சியாம்.
0: சியாம், இன்னைக்கு என்ன ஓய்வா இருக்கிற மாதிரி தெரியுது?
1: அப்படியா,
0: சரி சொல்லுங்க. சியாம் வவுனியா பக்கம் என்ன சொல்லுது? மழை வெயில்
1: வெயில்
0: அப்படியா?
1: வெயில்
0: சரியா ஒரு மனிதன் கிடைச்சிருக்கு சொல்றீங்க. சரி சொல்லுங்க.
1: எனக்கு ஒரு பாலகம் தரணும். அந்த பால நேர்ச்சியில போறது நிச்சயம் குறைவு.
0: சரி சொல்லிருங்க.
1: கடல் புறா பழத்துல கடலுக்குள்ள மீனம்மா கட்டுமரத்துல போவோமா?
0: மீன் இருக்குன்னு தெரியும் தானே, புறது எப்படி கட்டுமரத்துல போறது?
1: பழத்துல
0: பேரா? கடலுக்குள்ள மீனம்மா கட்டுமரத்துல போவோமா? அப்படியா?
1: மலத்துக்குள்ள காயமா மாமா மேல போவோமா?
0: ஓ, அதான் நான் பார்த்தேன், பஸ்ஸ விட்டுட்டு வெளியில மாமா வந்து நிக்கிறாருன்னே. கொஞ்சம் பயந்து போறது இல்ல. சரி, நீ போட்டுற
1: வராது. மதவு ஜெயச்சந்திரன், தமிழ் செல்வன், ஆர் என் தேசாய், எல்லோரும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. மதவு நாசிர், மயூரன்,
0: நல்லதொரு பாடல் வருகிறது. நன்றி நிகழ்ச்சி நடந்தமைக்கு.
1: நன்றி.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடலோடு இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். நான்
0: பேசுறேன். ஜூட்,
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு வேலைக்கு போவீங்களா?
1: இன்னைக்கு வேலைக்கு போறேன். கரண்ட் இல்ல நம்ம ஊர்ல.
0: ஆமா, கரண்ட் இல்லாட்டி நம்ம வேலைக்கு போக கூடாது.
1: தண்ணி லைன் உடைஞ்சு.
0: அப்படியா?
1: அதனால கொஞ்சம் வேலை.
0: வீட்டோட வீட்டுல வேலை, வேலைக்கு தான் போயில. ஒழுங்க வீட்டுல இருக்கிற வேலையை பார்த்தா அதை விட வேற வேலை.
1: அதோட பெரிய வேலை தானே.
0: என்னைக்கு அது அதை விட வேலைக்கு போயிருக்கலாம்.
1: குடும்பம் ஐசாவில டெய்லர் ஷாப்ல வந்து சேகர் டெய்லர் ஷாப் பாடல் கேப்பாங்கன்னா அண்ணா யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சின்னக்கடை சந்தை ரூபனுக்காக கேப்பமாண்ணா.
0: எல்லாருக்கும் வேண்டிய நல்லதொரு பாடல் வருகிறது. நன்றி நிகழ்ச்சி. நன்றி.

0: ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: செல்வம் இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? திருகோணமலையிலிருந்து
1: உதயன்.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? திருகோணமலை எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க?
1: ஆனந்தபுரியில.
0: அப்படியா, ரொம்ப ஆனந்தமா இப்ப இருக்கீங்களா? சரி, நான் நல்லா இருக்கிறேன். நான் இன்றைக்கு தான் உங்களோட பேசுறேன்னு
1: நினைக்கிறேன்.
0: அப்படியா? சரி, வசந்தம் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கிறது. சொல்லுங்க உதயன். சரி, நிச்சயமாக உங்களுக்காக நல்லத பாடல் வருகின்றது. யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நன்றி
0: நிகழ்ச்சியில் இருந்தமைக்க.
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:44. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கின்றார். கிருபாண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். நேரம் போவதே தெரியுதில்லை, அவ்வளவு இனிமையாக இருக்கிறது பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே இனிமையான வணக்கம். நான் மூதூர் பட்டித்தடல் வடிவேல், வசந்த வானொலியின் அபிமான நேர 1000 ஆலயம் செல்வதை விட ஒரு தாயின் பாதம் பணிந்தால் போதும், கோடி புண்ணியம். அருமையான அம்மாவின் பாடலில் இருந்து அழகுற தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியை நானும் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள். என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி பட்டித்திடல் மூதூர் வடிவேல் இருந்திருக்கின்றார். அதே போன்று வணக்கம் கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதுருனிஷா வந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக ராகம் சுகமான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். ஜோதி நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஹட்டன்ல இருந்து சத்யா வந்திருக்கின்றார். அதே போன்று ஆறுமுகம் ரமேஷ் இருந்திருக்கிறார் ஊர்குடவத்திலிருந்து. இனிமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இருந்திருக்கிறாங்க. வேணு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். கழுதாவளையிலிருந்து ஜீவ பிரியா அணிந்திருக்கிறாங்க. ரமேஷ்காந்த் நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். குழம்பு 15 நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை வட்டவளை நாகராஜன் கிறிஸ்டீனா அணிந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், நான் யாழ்ப்பாணம் இஸ்மாயில் இணைந்திருக்கின்றேன். மனைவி நதீராவை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சசிகலா வந்துக்கிறாங்க. செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு நின்றிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ரோஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி பலாங்குடையிலிருந்து ஜெயந்தி மாலா அணிந்துகிறது. இவளை நான் சமீதரன் அண்ணா, நயனாதிபி சொந்த இடம், தற்பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் கிருபா அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல் தெரிவுகள். ஒஸ்போன் விஜயகுமார் வந்திருக்கிறார். ராஜா பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை பாலா கார்த்திகா இணைந்திருக்கிறாங்க. தேவி யோகேஸ்வரன் இணைந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு நானும் அருமையான பாடல் தெரிவுகளை ரசித்த வண்ணம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று எங்களைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சந்தோஷமாக மணிவண்ணன் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். மதுரை சண்முக சுந்தரம் வந்திருக்கின்றார். அதே போன்று நிசா அணிந்துக்கிறாங்க. மாவன எல்லையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். தன்னை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: கொலஸ்ட்ரால், தலைவலி, காய்ச்சல். குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

இந்த பாடலோடு நிறைவேறுகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைஞர் சங்கர் அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பேன் எம் எல் கிருபா.

0: வணக்கம் அபுல் ஹாசன், என் நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மதிய நேர வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சங்கர். எப்படி திருப்பி திருப்பி திருப்பி சங்கர் வாயமாய்க்கு உங்களுக்கு அபிலாஷனோட இந்த நிகழ்ச்சி செய்ய மாற ஆசன் கேள்விப்பட்டேன்.
0: நம்ம கூட்டணி வெற்றி கூட்டணியா மாறும் போல இருக்கு.
1: அட, சின்னவங்களே பெரியவங்களே, சாரபாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டி போல ஏண்டு ஈர குழப்பலை ஏண்டு ஆசிக்கான நேரத்துல மதிய நேரம் கேட்டுக்கொண்டு என் பொக்கோளுக்கு எல்லாம் ஆசிக்கா பேசணும், ஜாலியா பேசணும், இந்த பக்கம் வரணும், இந்த பக்கம் வந்து சங்கர் நானோட பேச என்ன செய்யணும். சங்கர் நானா, நீங்க
0: என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா டக்குனு போன் எடுத்து டயல் பண்ணுங்க 0112775001
1: 0112775000
0: ஆயிரம் பிரச்சனை எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து நீங்க கேட்க வேண்டிய ஒரே ஷோ மதிய நேரம்
1: குதுகலம்.
0: இப்ப குதுகலம் இன்னொரு பாட்டு வருது, கேட்டுட்டு வருவோமா?
1: கேட்கத்தானே ஒண்ணு.

0: என்ன மாஸ்டர், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நீங்க பாடின பாட்டுலாம் வந்து போகுது.
1: இந்த பாட்டு கேட்டீங்களே, பழசு பழைய பாட்டா?
0: பழைய பாட்டா? என்ன அபுல் ஹசன் யார்கிட்ட
1: பாட்டுகள்
0: வணக்கம்
2: அன்பான
0: மதிய நேரம் எப்படி இருக்கீங்க?
2: என்ன
1: தாரு மேடம் பேய்த்துட்டாங்க? மேடம் இன்னும் கொஞ்சம் வேலையாக்கியாங்க போலீங்க. ஐசுடி வரும் மேடம் சேரலாம் மாறி மாறி வாரத்தான் தாத்தான்.
0: சரி, என்ன செய்றீங்க நீங்க?
2: சும்மா
0: சமையல் எல்லாம் வேலையா பாக்க கூடாது?
1: வேலையை சமையலா செய்வோம்.
0: இல்ல புரியல, என்ன? சரி, அடுத்த ஒரு பாட்டு இருக்கு, யாரெல்லாம் சேர்த்துக்கலாம்?
1: நீங்க வீட்டுல சமைக்கிறீங்க சங்கர் இல்லையா?
0: ஓ, சமைக்கிறதா? இதுல என்ன இருக்கு?
1: என்ன சமைக்க தெரியும்? பச்சை தண்ணி?
0: இல்ல இல்ல இல்ல, அப்படி பேச
1: வேணாம். என்ன மாதிரி சமைப்பீங்க நீ?
0: உங்களுக்கு என்ன வேணுமா? ரைஸ் வேணுமா? ரைஸ் அண்ட் கறி வேணுமா? சிக்கன் வேணுமா? வெஜிடபிள்ஸ் எல்லாம் செய்வேன்.
1: சுவரா ஊர்ல ஹோட்டல்ல வேலை செஞ்சீங்க?
0: அங்கதான் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஹோட்டல் வேலை இல்ல,
1: வீட்டுல
0: வேலைக்கு வந்த காலத்துல நீ போடுங்கல்ல, தனியா இருக்கும் போது
1: சமைச்சு பழகிங்க.
0: கொரோனா காலங்கள்ல எல்லாம் வெளியில போயிட்டு சாப்பாடு எடுக்கிறேன்.
1: கொரோனாவே ஒரு சாப்பாடு ஆக்கிட்டீங்க.
0: அதுல சுடு தண்ணியில சமைச்சு பழகுனதுதான் இதெல்லாம்.
1: சந்தோஷம்.
0: சரி, எப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்மளோட பேச வந்திருக்கு யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். யாரு? கட்டுவானா?
2: அரசனை கண்டோனே புருஷனை கை விட்டமாய்
1: நீங்க சமைச்சிட்டீங்களா தாத்தா?
0: குதூகலத்தை கேட்டுட்டு இருக்க கொண்டாட்டத்தோட.
1: ஆமா ஆமா, டாரெல்லாம் மீக்க ஆகிற கொலை
2: தம்பி குடும்பம்
0: நன்றி.
1: தம்பி, அது யானையா கழுதியா?
0: அது யானை இல்ல, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம். அது பழமொழியோட உண்மையான அர்த்தம் வேற. அதெல்லாம்
1: அதாவது யானை பூனை காலம் வந்தா பூனை காட்டுக்கு போகணும்.
0: ஓ, அது சரி.
1: காலம் இல்லையே, கஷ்ட காலம்.
0: சரி, எப்படி எல்லாம் இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் எங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்தி பேசுங்க. அப்படி இல்லைன்னா பேஸ்புக் பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட கருத்துக்களையும் பதிவிடலாம். எங்களுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கடற்கடன் சொல்லுங்க பாப்பா.
1: 0-1-2-7-5 0-0-1 இருக்கு. அப்படி 0-1-2-7-5 1-1-1
0: ஒன்றுக்கு.

0: வணக்கம்.
1: வணக்கம். யார் இது?
0: யாரு? உங்களோட அழைப்புல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. ஹலோ, அவருடைய அழைப்பு சிக்க. ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். கிளிநொச்சி ராணியா?
2: கிளிநொச்சி ராணி. சங்கர் வணக்கம். ஆய் சங்கர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ராணி, எப்படி இருக்கீங்க?
0: காத்து மரம் எல்லாம் பட்டு சுத்தி கித்தி வருது போல. என்ன ராணி?
1: சரி ராணி,
0: என்ன
2: பாட்டு?
1: யாரு அபிலாசன செஞ்சு தரணும்
0: அந்த பாட்டு? உங்களுக்கு நாளைக்கு நான் செவ்வாய் ராகத்துல தரேன்.
1: சரி ராணி, நன்றி அழைப்பு ஏற்படுத்தியதற்காக. ராணியோட அழைப்பு எல்லாம் பிரச்சனை கிடையாது. ராணி ஏதோ புது கோலமா என்ன பண்ணாங்கன்னா ரேடியோ போட்டு வச்சுட்டு
0: ஐயோ பேசி
1: கொண்டிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம கூட பேச வந்திருக்கிற
0: ராஜா வாய்க்கும்.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் இது?
3: நீஷா மாவன்
0: அல்ல. நீஷா மாவன் அல்ல. எப்படி இருக்கீங்க நீஷா?
1: என்ன சொல்றதுக்காக லைன் கிடைக்குமா கிடைக்குமா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க?
3: எதிர்பார்க்கிறோம்.
1: சரி, என்ன செய்றீங்க இப்ப நீங்க?
0: மாச்சோ.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து 1000 மின்

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: இன்றைய நாளில் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
3: நடிகர் கார்த்திக்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: அப்புறம் அபுல் ஹாசன் சொல்லுங்க.
3: இதைத்தான் சொல்லி நீங்க கேட்டுக்கொண்டிருப்ப 102.6 102.8 வசந்தம்
2: மதிய நேர குதூகலம். சங்கர் புஷ்பராஜ் மற்றும் அபுல் ஹாசன் ரெண்டு பேரும் இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அழைப்பு ஏற்படுத்தி எங்க கூட பேசலாம். அழைப்பதற்கு இப்பவே உங்க போன் எடுத்து டக்குனு டயல் பண்ணுங்க 0112775001 அப்படின்னா 0112775111 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணீங்கன்னு சொன்னா எங்களுக்கு லைன் கனெக்ட் ஆயிரும். பேசலாம்
3: அப்படியும் இல்லனா பேஸ்புக் பக்கம் வந்தீங்கன்னு இன்னும் ஆசிகா உங்களுக்கு தேவையான குடும்ப போட்டோமாய் பேர்வளை எல்லாம் டைப் பண்ணி டபா டபான் எங்களுக்கு அனுப்பினா டபான் பாட்ட போடலாம். இப்ப யார் வந்தீங்க?
2: இப்ப யார் வந்திருக்கான்னு பாக்க போறோம். வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். யார் இது? வணக்கம். ஒரு மாதிரி சுணக்கம் வந்துருச்சு. இப்ப அடுத்தவர்த்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் யாரு?
4: தம்பி அபுலாசனுக்கும் சங்கருக்கும் மதிய வணக்கம்.
2: மதிய வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். யாரு பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? ஸ்ரீதேவி.
4: நான் கம்பாயில இருந்து அப்துல் மஜீத் பேசுறேன்.
2: அப்துல் மஜீத்
3: கம்பா எங்க?
2: என்ன செய்றீங்க நீங்க
3: மஜித்? என்ன செய்றீங்க? வீட்லயா வெயிலையா சும்மாவா?
2: எத்தனை பேருக்கு பாதுகாப்பு குடுக்கறீங்க நீங்க?
4: கம்பெனி
2: தான் பாதுகாப்பு.
3: முதல்ல நீங்க பாதுகாப்பாக மலைக்கு வெயிலுக்கு காத்துக்கு புயலுக்கு என்ன
2: எல்லாம் பாதுகாப்பு
4: பாதுகாப்பு
3: என்ன செய்ய? ரொம்ப நன்றி. அதெல்லாம் நடக்கப்பதா ஆஷிகா ஜாலி ஆயிக்கணும். மஜித் டாருல மீக்கா பாட்டு கேக்க.
4: பாட்டு கேக்குறதுக்கு எனது அன்பு சகோதரி கொழும்பு பயனாளிக்கு மும்தாஜி பேகம், அவரது கணவர் முகமது சயீத், மற்ற அவர் செல்ல மாலட்டாவும், முக்கியமாக மாவனல்ல இருக்கும் எனது அருமை சகோதரி நிஷா அவர்களையும், மற்றது பருத்தித்துறை அருள்மொழி, மருதமுனை சலீல், தோப்பூர் ஹனீஃபா, சாய்ந்தமரது நஃபீர், இவர் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு உங்கள் பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி.
3: வணக்கம். வணக்கம். அப்துல் மஜீத் எப்படி காவல்ல இருந்து கொண்டே பாட்டு கேட்கிறாரு?
2: காவல் இருந்துட்டே பாட்டு கேட்கவும் காவலையும் பாக்கணும்.
3: அதையும் பாக்கணும், காதையும் பாக்கணும், கண்ணையும் பாக்கணும்.
2: சரி பாடுத்து இன்னொருத்துக்கு வந்திருக்கேன், யாரும் பாக்கலாம். வணக்கம்.
5: ஹலோ வந்துக்கே அறிவிப்பாளர் வீரருக்கும் வணக்கம். நான் நடுவே அப்துல் நாசர்.
2: அப்துல் நாசர் ரேடியோ கொஞ்சம் குறைச்சு வச்சிருவோம், இல்ல ரேடியோ விட்டு தூரம் வந்துடும். சரி சொல்லுங்க பாக்கலாமே, எப்படி இருக்கீங்க?
5: நான் நலமாதிரி.
3: அப்புறம் நாசர், அப்புறம் எப்படி போ ஊர் பக்கம் எல்லாம் எப்படி? வேலையும் பாட்டும்
5: கேட்டுக்கொண்டு
3: என்ன பாட்டுகள் பிடிக்கும்? காதல் பாட்டுகள், தத்துவ பாட்டுகள், சோக பாட்டுகள், குத்து பாட்டுகள்,
5: எல்லாம் கலந்த பாட்டு.
3: என்ன பாட்டு?
2: எல்லா புகழும்
5: முருகன்.
2: முதலமைச்சர் வேற பாட்டு ஒன்று
5: இருக்கு.
2: சரி யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளலாம்?
3: சரி தாராளம் மீக்கா ஜி தேவி.
5: பாடலை கேட்டா இருக்கு. மதம் ராபி வசந்தம் ராபி எச்எல் நஜ்முடீன் ஜின்னா புகாரி மற்றும் மட்டாள சென்னை லட்சி.
2: சரி ஒரு பாடல் ஒன்று
3: இருக்கு.
2: அபுல் கருத்துக்கள், காதல் கதைகள், எல்லாவற்றையும், கவிதைகள்,
3: கஷ்டங்கள்
2: எல்லாத்தையும் போடுங்க, சேர்த்துக்கலாம்.
6: நெடுங்க ஆகாசங்கிடுங்க.

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12 உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: 60 லட்சம் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட் தொகையை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவர முயன்ற 3 வெளிநாட்டு விமான பயணிகள் இன்று திங்கட்கிழமை அதிகாலை விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 31, 36 மற்றும் 40 வயதுடையவர்கள் எனவும் அவர்கள் சீன நாட்டை சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது. இதன்பொழுது அவர்கள் கொண்டு வந்த 6 பயண பொதிகளுக்குள் 40,000 சிகரெட்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சுங்க அதிகாரிகளால் கண்டெடுக்கப்பட்டுள்ளனர்.
1: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
2: உகண்டா, கொங்கோ, சூடான் உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளின் எபோலா வைரஸ் பரவல் அதிகரித்து வருவதை தொடர்ந்து இந்திய அரசு அந்நாடுகளுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு இந்தியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் இந்த வைரஸ் உடல் உறுப்புகளை கடுமையாக பாதிக்கக்கூடியது எனவும் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை பெறாவிட்டால் உயிர் ஆபத்தும் அதிகம் எனவும் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எமது அடுத்த மனித்தியால செய்திகளை பிற்பகல் 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: நிமிர்ந்த நடை

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: யாபாலே யாமனாலாசி ஹினமா சோம்பாலாக
0: வசந்தம் எங்கள் சொந்தம்
1: வா

0: சம்பா சும்பக சம்பகன் தம்பி என்ன நடக்குது,
1: இது தும்பைக்கு தும்பை, இது வந்து நல்ல பாடல் ஒண்ணு, பட் இருந்தாலும் இதுக்கான அர்த்தங்கள்லாம் கண்டுபிடிக்க
0: முடியாது. தும்பைக்கே போவாருங்க,
1: ஏன்னா இது இந்த விஜய் ஆண்டனியோட பாட்டே
0: எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆண்டனினாலே அப்படித்தான்,
1: கொஞ்சம்
0: ஆண்டனியோட தம்பி தானே.
1: ஓ அதான் சார், இருந்தாலும் பரவாயில்ல, வெற்றிகரமா இரண்டாவது மணி அது உங்களுக்கு வந்திருக்கோம் இல்லையா.
0: நீங்களும் ஆசிக்கா ஜாலியா சந்தோஷமா பேசினா இந்த பக்கம் வரணும். வாரதா என்ன பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ஏழில இந்த பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இருக்கு, அப்படி மில்லன்னு சின்ன பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ஏழில இந்த ஒன்று ஒன்று ஒன்று வரணும், அப்படி மில்லன்னு சின்ன
1: அப்படி மில்லன்னு சொன்னா டக்கு பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னு சொன்னா வசந்தத்தின் பேஜ்ல எங்களோட போட்டோ இருக்கோ இல்லையோ, மதிய நேர குதுகலத்துக்கு ஒரு போஸ்ட் இருக்கும், அதுக்கு
0: கீழே
1: என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா டக்குனு உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. போட்டீங்கன்னு சொன்னா சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ அபுல் ஹசன் நம்மளோட பேச வந்திருக்கிறது, யாருன்னு சொல்லி பாக்கலாம். வணக்கம்.
0: வணக்கம். யாரு? ஆட்டா விஸ்வநாதன். எப்படி இருக்கு எம் எஸ் விஸ்வநாதன், உங்களுக்கு என்ன சம்பந்தம்?
2: எம் எஸ் விஸ்வநாதன் அவரு ஆட்டக்காரரு,
0: அப்படி அவர் கீபோர்டு லோன் அடிப்பார், நீங்க ஆட்டோ லோன் அடிப்பீங்க, அது நினைப்பீங்க.
1: சரி, அப்புறம் ஏரியா எல்லாம் எப்படி இருக்கு?
2: ஒரு
1: மார்க்கமா இருக்கா?
2: ஒரே
1: மலைதான்.
0: அதான் ஆட்டோக்கு ஓட்டுறவங்களுக்கு மழை வந்தா கொஞ்சம் சான்ஸ் தானே, ஆயிரம் கொஞ்சம் கூடி ஆயிக்குமியா?
1: சங்கர் மற்றும் அபுல்ஹாசன் காக்கா.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. பதிவு பண்ண வேண்டி இருக்கு, என்ன பேருகள்
0: மறந்துட்டாங்க, ஆர்வத்துல மறந்துட்டாங்க. இப்ப தார் வந்தியா.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யாருது?
0: கல்முனை சந்திரன் நம்புறதாருன்னு ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடிங்க, அப்பதான் நீங்க எங்களுக்கு விளங்கும். அப்படிதான்.
1: என்ன பாட்டுன்னு மறந்துட்டேனா? சரி பரவாயில்ல, என்ன செய்யறீங்க நீங்க? பாட்டு
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: என்ன பாட்டு?
4: பொருள் கொண்ட பிரேகம் மனம் கொண்ட வீரம் தரும் கைகள் தேடி பொருள் வந்த வீரம் மனம் என்று கோவி இறக்கின்ற நேரம்
0: காந்தி பிறந்தது பூமியில் எதுக்காக. அந்த பாட்டா?
1: அடுத்த லைன் பாடுங்க, அடுத்த லைன் பாடுங்க.
0: அது ஏன்னு எனக்கும் தெரியும், அவங்களுக்கு எதுவும் தெரியுமா? பிறல் ஆசிகா படிச்சீங்க, புள்ள பாட்டு கேக்குறதுக்கு டைம் இல்ல. எப்படி போகுது வாழ்க்கை எல்லாம்?
1: ஒரு நாள் வேலை ஒரு நாள் லீவ். சரி, அடுத்த பாட்டு கேரளா இணைத்துக் கொள்ள போறீங்க.
3: பாடலை கேட்பதற்கு கல்பனையில் அதிகமாகப்படுத்தியிருக்கின்ற இயக்குநர் லயனல் ஐயா மற்றும் மருத்துவமனை பிரதானங்களின் பொட்டுக்கலை புலாரி தேவமணி டீச்சர் எங்கள் குடும்பத்தில் இருந்த ஜெருசல் ஜெருசா ஜாய் மலர் முகமது ரமேஷ்வர் கமலன் தவராஜா அனைவரையும்
1: அனைவரையும்
0: கேளுங்க.
3: உங்களை சுட்டி
0: கொண்டு ரொம்ப நன்றி.
1: நன்றி. பாத்தீங்கன்னா எப்படி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன் சொல்லுங்க அபு, ஓ அப்பதான் பிரியா முடி வெட்டிக்கலாம், சாப்பாடு எடுத்துக்கொள்ளலாம்.
0: பிரல் சந்திர சாதாரண இல்ல, போலீஸ்ல ஒருத்தர் தெரியும், தேவமலை டீச்சர் தெரியும், புட்டுக்கட்ட புவாரிய தெரியும், லைனல் ஐயாவ தெரியும், சவுண்டுக்கு.
1: எப்படி நீங்க உங்களுக்கு எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க?
0: தெரிஞ்சுனா கிடைக்காருனா இல்லையா? ஒண்ணு எங்கிட்ட கிடைக்கும்
1: எல்லாம் நமக்கிட்ட கடன் கேக்குறவங்க தான் இருக்காங்க இல்லையா?
0: வேற யாரும் இல்லையே, என்ன
1: வேற யாரும் இல்லையே, நமக்கு கடன் குடுக்கற மாதிரி இல்ல.
0: ஒரு பாட்டு கேட்போம்,
1: பாட்டு பாட்டு கேப்போம். பாட்டு கேக்குற டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டக்குனு போன் எடுத்து டயல் பண்ணுங்க 0111 2551 அப்படி இல்லனா 0111 2575 111 அப்படியும் இல்லனா
0: அப்படி இல்லன்னா பேஸ்புக் பக்கம் வாங்க, ஆசிக்கான பாட்டு தாங்க நான் நீங்களுக்கு அனுப்புங்க, நாங்க உங்களுக்கு அந்த பேர்களை வாசிச்சு சூப்பரான ஒரு பாட்டு தருவோம்.

0: போகும்போது ஆடாம போகணும் சிங்களத்துல சொல்றாங்க எலெனா.
1: அந்த எலெனா இவர் தமிழ் எங்களுக்கு
0: சொல்லிருக்காங்க. சார் இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அபுல் ஹாசன் உங்களோட பேசுறதுக்காக மிக ஆர்வமாக இருக்காரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணு அப்படின்னு உங்க போன் எடுத்து எங்களோட நம்பரை டயல் பண்ணும். என்ன நம்பர்?
1: 5012 7551 இருக்கு. அப்படி மின்னா 0121 7551 இருக்கு.
0: அப்படி இல்லைன்னா டக்குனு பேஸ்புக் பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னா எங்களோட போட்டோ இருக்கும், அதே கீழே உங்களோட கமெண்ட்ஸ் பதிவு பண்ணி அப்படின்னு சொன்னா சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்மளோட பேச வந்திருக்கிறது யாரு? வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் தங்க.
0: அனிஃபா, எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: செய்றீங்க நீங்க?
1: பாட்டு படிக்கிறா?
0: பேசும் டீச்சரோட. என்ன என்ன என்ன பாடம் நீங்க எடுப்பீங்க ஸ்கூல்ல? ஏலுக்கு பொலிட்டிக்கல். என்ன?
1: வெரி குட், வெரி குட். சூப்பர் டாக். உங்களோட பேசுவோம், நம்ம கவனமா பேசணும். என்ன?
0: ஆமா, சரி. இப்ப ஸ்கூல் விட்டுட்டா? சரி, இப்ப உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு, யாரெல்லாம் வினைத்து கொள்ளலாம்?
1: அதாவது ஸ்கூல்ல இருந்து பாதியில வந்து பாதிக்கு லீவ் போட்டு வந்து கால் பண்ணி மே மாதம் மேஜரான பொண்ணை தேடி கொண்டு இடா மாஸ்டர். நீங்க பாக்க என்ன பேரை சாட்டீங்க? என்ன மாஸ்டர்? நீங்க வேற மாஸ்டர்.
0: எப்படி ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்மளோட பேச வந்திருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். வணக்கம். வணக்கம். யார் இது?
1: உமாச்சந்திரன். எப்படி இருக்கிறீங்க உமாச்சந்திரன்? அப்புறம் எங்க வீட்லயா, ரோட்லயா, வீட்லயா, ஸ்கூல்லயா? நீங்க வேலைனா வேலையோட வேலையா பாட்டு கேட்டு கொண்டீங்க. அப்புறம் சொல்லுங்க, எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம், வேலையெல்லாம் எப்படி போகுது?
0: வசந்தத்தோட போகுதுண்ணா. சரி சொல்லுங்க பாப்போம், இப்ப உங்க ஊர் எப்படி இருக்கு? அப்படியா? சரி, இப்ப நீங்க மழை அடிச்சா வீட்லயே இருப்பீங்களா, வெளியில எல்லாம் போயிட்டு வருவீங்களா? வெளியில போயிட்டு வருவீங்க இல்லையா?
1: மலாது பாடு பேரு, நாங்க போயிட்டு வர வேண்டியதான். என்னமா சந்திரன், நீ மலை பேரு எங்களுக்கு நீ பாட்டு எல்லாம்
2: வேணும்.
1: ரொம்ப நன்றி உமா சந்திரன்.
2: நன்றி,
0: நன்றி. உமா சந்திரன் இல்ல, உமா சந்திரன்.
1: உமா
0: சந்திரன்
1: டாக்டர் ஒருத்தருக்கு மருந்து கொடுத்திருக்காரு, அதை எடுத்துக்கொண்டு அந்த சுடுகாட்டுக்கு போயிருக்காரு.
0: மருந்து கொடுத்திருக்காரு, அதை எடுத்து சுடுகாட்டுக்கு போயிட்டு
1: மருந்து சுடுகாடு போயிட்டு
0: ஏனா இருக்கும்.
1: ஆவி பிடிக்க சொல்லி
0: ஆவி பிடிக்க போயிருக்காரு.
1: அங்க போயிட்டீங்க
0: இப்படிதான். அபுல் ஒருத்தர் மருந்து குடிச்சிட்டு குதிச்சுக்கிட்டு இருந்தானா மேல கீழ, டக்குனு பக்கத்து வீட்டுல இருந்து வந்து கேட்டா, இன்னும் மருந்து குடிச்சிட்டு குதிச்சிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லி.
1: அப்புறம்
0: அவன் சொன்னானா, இல்ல டாக்டருக்கு அந்த குளிக்கிட்டு குடிக்க சொன்னாரு,
1: குளிக்கிட்டு
0: குடிச்சிட்டேன், அதனால இப்ப குளிங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காரு.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: என்ன வேணும்?
2: புது ப்ராஜெக்ட்
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
4: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
5: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
6: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகுல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
8: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
9: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
10: இது என்ன பிரமாதம்? இதோட பெசலைட் ஒன்னு இருக்கு.
9: ஆனா

0: பாத்தீங்களா, உங்களுக்கான அறிவுரை தான் அபுல்லாசன் இது.
1: மாற அறிவுரை
0: கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது,
1: கஷ்டமே வந்த இடத்துல மாட்டி. சரி, இப்ப தார் வந்தீங்க,
0: வந்திருக்கான்னு பாக்கலாம். நீங்களும் என்ன பண்ணலாம், வர்றதுக்கு முன்னாடி அழைப்பு ஏற்படுத்துங்க.
1: 0-1-2-7-5-0-0-1 இருக்கு. அப்படி மின்னணி சொன்னா 0-1-2-7-5-1-1 இருக்கு.
0: அப்படியே விளையாடா டக்குனு பேஸ்புக் பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னா எங்களோட போட்டோ கீழே உங்களோட கமெண்ட்ஸ் பதிவிடலாம். இப்ப வந்திருக்கிறது யாரு? வணக்கம்.
1: சும்மா இருங்க,
0: நீ அபுல்லாசனோட ரசிகர்கள் நீ அப்படி சொல்லலாம்.
1: என்ன பண்றீங்க, வேலையா வீட்லயா? சீதேவி இப்ப போறது இல்லையா தோட்டத்துல வேலைக்கு?
0: நான் வேலை செஞ்ச வேறு வரும் அபுல்லாசன்,
1: சும்மா வேறு.
0: சரி சரி, இப்ப அடுத்த ஒரு பாட்டு இருக்குமா, யாரெல்லாம் சேர்த்துக்கலாம்?
1: நன்றி.
0: சரி, அவங்களை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் ஏற்படுத்துங்க. இப்ப அழைப்பில் ஒருத்தவங்க இருக்காங்க, யாரு பாப்போம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்.
1: தமிழ்ல ரவுண்ட் போட்டலையா? யாரு?
0: நல்லா இருக்கீங்களா? ஓ, நல்லா இருக்கும். சாப்பாட பத்தி மட்டும் பேச வேணும்.
1: அது என்னத்த பேச்சு, கவலை?
0: சாப்பாடை ஞாபகப்படுத்தாதீங்க, சரியா?
1: சரி, நீங்க சாப்பிட்டீங்க என்ன?
0: எங்களுக்கு வசிக்குது. சரி, யாரெல்லாம் சேர்த்துக்கலாமா அடுத்த பாடலுக்காக? சரி, எல்லாரையும் சேர்த்துக்கலாமா? சரி, எல்லாரையும் சேர்த்துக்கலாம். நன்றி.
2: குடும்பம் எல்லாருக்கும்
0: நன்றி அம்மா. சரி அபுல்லஹாசன், இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களை தேடி பேஸ்புக்ல நிறைய பேர் வந்திருக்காங்களாம். யாரெல்லாம் வந்திருக்குது?
1: வந்திருக்கேன் கட்டுவாளினி, சகுந்தலா தேவி, நிர்மலா தேவி சகோதரி வந்திருக்காங்க. கே கே ஸ்ரீக கண்ணாக்காக ஒரு ஆசிக்கான பாடுத்தாங்க நானா அப்படி சொல்லிருக்காங்க. அதே மாதிரி ரத்னான பாபாஸ்
0: அழைப்பினை ஏற்படுத்தி பேசலாம்.
3: ஸ்நேகர ஓரம் போன

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. உங்கள் கணவர் ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் அது உங்கள் வாழ்க்கையை மட்டுமன்றி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: திரை உலகின் நட்சத்திரம்,
3: அனுசரணை வழங்குவது.
0: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
4: இன்றைய நாளில் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
5: நடிகர் கார்த்தி.

0: என்ன அபுல் ஹாசன், உங்களுக்கு இந்த மாதிரி காதல் கதைகள்லாம் இருந்துச்சா?
1: எனக்கு இன்னும் தொடங்கவே இல்லையே. அப்புறம் கதையை ஸ்டார்ட் பண்ண உங்க கதையை கேட்டேன், காதல் பண்றதா இல்லையா சொல்லி ஒரு அப்செட் வந்து நான் விட்டுட்டேன். வேணா
0: ஏன் நான் என்ன பண்ண உங்களுக்கு?
1: நீங்க படுற பாட சொன்னீங்களே, சமைக்கணும், வீட்டுக்கு போகணும், பிள்ளை குளிப்பாட்டு வேணும், வீட்டுக்கு போய் ஸ்கூல் போகணும்,
0: அதெல்லாம் சபையிலேயே சொல்றது.
1: ஐசிடி வாடா
0: உள்ள அரசியல்களை பேசி விட்டதுல டக்குன்னு யார் வந்திருக்கான்னு பாத்துருவோம் இல்லையா?
1: கூட்டாளி
2: என்ன
0: எல்லாரையும் சேர்த்துக்கலாம். நன்றி அழைப்பு ஏற்படுத்தியதுக்காக அபுல் ஹாசன். இன்னொருத்தவங்களும் வந்திருக்காங்க, யாரு பாப்பா
1: பக்கத்தான ஒண்ணு.
3: ஹலோ, இனிமையான
0: குதூகலமான
1: வணக்கம்.
3: வணக்கம்,
1: தாரி பேசுறீங்க? ஸ்ரீதேவி
0: யாஷீர், எப்படி இருக்கீங்க? ஓட்டமா அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருக்கீங்கண்ணா நீங்க.
3: பாட்டு
1: கேக்க
0: நன்றி. சரி அபுல் ஹாசன் சொல்லுங்க பாக்கலாம், எல்லார்டையும் என்ன பாட்டு வேணும் கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன மாதிரி பாட்டு பிடிக்கும்?
1: எனக்கு வந்து நிப்பாட்டு தான் பிடிக்கும்.
0: எதை நிப்பாட்டுறது பிடிக்கும் உங்களுக்கு? பாட்டு தான் இல்லையா? இப்ப அபுல் ஹாசன் நீங்க நடந்து வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு எவ்வளவு கம்பீரமா இருக்குன்னு எல்லாரும்
1: சொல்றாங்க.
0: நடை உடை
1: நிறைய சொல்றாங்க.
0: என்ன பண்ணேன், உங்களுக்காகவே ஒரு பாட்டு போடலான் இருக்கேன்.
1: அப்படி ஒரு பாட்டு
0: நீங்க நடந்தாலே சும்மா அதிரடியா இருக்கும்.
1: போற போக்குல மழை நீர் அதிரடியாவே இல்லை, எங்க போய் நிப்பாடு?

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: தலங்கம்ம போலீசாரினால் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ஸ் போலீஸ் நிலையத்திலிருந்து கடுவலை நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இதற்கமைய அவரை கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பத்தரமுல்லையில் உள்ள ராணுவ நினைவிடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ராணுவ வெற்றி கொண்டாட்டத்துக்கான ஒத்திகை நிகழ்வுக்கு இடையூறு ஏற்படுத்தியமை தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்றைய தினம் தலங்கம போலீஸ் நிலையத்துக்கு அவர் முன்னிலையானார். வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அவர் போலீசாரால் கைது
2: செய்யப்பட்டுள்ளார்.
3: இஸ்ரேல் 22 ஆண்டுகள் நீடித்த தென் லெபனான் ஆக்கிரமிப்பை 2000 ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்த நாளை நினைவு கூறும் எதிர்ப்பு மற்றும் விடுதலை நாள் தொடர்பான லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த ஆண்டு நினைவேந்தல் தென் லெபனானின் சில கிராமங்களில் இஸ்ரேல் தொடர்ந்தும் ஆக்கிரு உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் தாக்குதலுக்கு நடைபெற்று வரும் சூழலில் அனுஷ்டிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் முழுமையாக பின்வாங்க வேண்டும் என்பதே உறுதியான தேசிய கோரிக்கையாக உள்ளது. அதை அடைவதற்காக தென் லெபனான் அரசு பேச்சுவார்த்தைகள் மூலம் செயல்பட்டு வருகிறது என அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த மனத்தியால செய்திகளை மாலை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை.

0: மாமா மாமா பொண்ணை குண்டுமாண்டி கேட்டுக்கொண்டே அவரும் கொடுத்த பாடையில இவரும் விட்ட பாடு கிடையாதுன்னு.
1: எப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எத்தனாவது மணித்தியாலத்துக்குள்ள நம்ம இருக்கோம்.
0: இது மூன்றாவது இறுதி மணித்தியாலத்துக்குள்ள நாம ஈக்கேன். நீங்களும் இறுதியாத மணித்தியாலத்துக்குள்ள பேய் சொல்லிச்சுன்னா கால் பண்ணி வாங்க, நம்பரை சொல்லி உங்களுக்கு தெரியுமா ஈக்கும்.
1: இருந்தாலும் இன்னொரு முறை சொல்றோம், 0312-2-775-001 அப்படி இல்லைன்னு சொன்னா 0312-2-775-111 அப்படிங்கிற எங்களோட இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. அப்படியும் இல்லனா
0: அப்படி இல்ல முகநூல் வழியாக வந்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஆசிகான பாட்டுகள் கேட்கலும். இந்த நேரத்தில் எங்களோட பேச தார் வருவதால் முகநூல் வழியாக தார் வந்திக்கா ஸ்ரீதேவி.
1: முகநூல் வழியா வந்திருக்காங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஐயப்பன் வந்திருக்கார். அன்பான மதிய நேர வணக்கம் அபுலாசன், எப்படி இருக்கீங்க, என்னையும் நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
0: நாங்க நல்லா இருக்கேன் ஸ்ரீதேவி. அதே மாதிரி வந்து எங்கட கோடம்பு ரெண்டுல இருந்து ஞானசிகாமணி, புஷ்பராணி, நித்யா, அரித்ரா, பவித்ராக்காக ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தாங்க நானான்னு சொல்லியிருக்காங்க.
1: அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சசிகலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க, மதிய நேர வணக்கம் இருவருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்காரு, மதிய நேர வணக்கம் தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் வரலட்சுமி வந்திருக்காங்க, மதிய நேர வணக்கம் அபுல், ஆனா வந்தது தம்பியும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், நிகழ்ச்சி நானும் கேட்டுக்கொண்டிருக்கேன். சிரித்து கொண்டே இருக்காங்களா, சிரித்து சிரித்து இருங்க. கொட்டையன்ல இருந்து வரலட்சுமி,
0: வராதி லட்சுமி வந்த மாய்த்தாய் இங்கு பரமானந்தம் பசிகரன் வந்து இருவருக்கு இனிய அன்பான மதிய நேர வணக்கம் வளமைப்போம். நானும் நிகழ்ச்சியோடு வசந்தமிப்பேன். சொந்தங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தாங்க நான் சொல்லி கிளவெட்டு பிரிவில் இருந்து எங்கிட்ட பரமானந்தன் பசிகரன் வந்திருக்கார்.
1: அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருவருக்கும் மதிய நேர வணக்கம், நான் ஸ்ரீதேவி வட்டவலையில் இருந்து, இன்று எனது 25வது பிறந்த தினம், எனக்கும் ஒரு பாடல் தாங்க.
0: ஹேப்பி பர்த்டே,
1: ஹேப்பி பர்த்டே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கேக் அனுப்பிடுவீங்க. சரி, அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போகுது, என்ன நிகழ்ச்சியோட இணைத்துக் கொள்ளுங்கள், நல்ல பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சாமிமலையில இருந்து தினேஷ் வந்திருக்காரு.
0: இனிய மதிய நேர வணக்கம் இருவருக்கும் சமூக கண்ட பெரிய புரியாணி, பெரிய புரியாணியில இருந்து வசந்தகுமார் வந்தீங்க.
1: சரி, மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அரசு வந்திருக்காரு.
0: அன்பான மதிய நேர வணக்கம் சங்கர், அபுல் ஹாசன், பாடல்கள் எல்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள் கொழும்பு பதினாலு மும்தாஜ் பேகம்.
1: இன்னொருத்தர் வந்திருக்காரு, அண்ணா மதிய நேர அன்பான வணக்கங்கள், ஏற ஒரு நாள்ல இருந்து தாஷன் பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, நன்றி. இப்படின்னு
0: தொண்டமன்னார்ல இருந்து எங்கட இவர் வந்தீங்க, அவர் தான் சூப்பரான ஒரு பாட்டு தாங்கன்னா நல்லா ஈகி ரெண்டு பேரும் ஆசிகா பேசுறீங்கன்னு சொல்லி எங்கட வந்தீங்க.
1: மதிய வணக்கம் வசந்த விபம் கேட்டுக்கொண்டே நுரேலியாவிற்கு அயர் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து
0: பாரு, அயர் போயிட்டு
1: இருக்காரு. ஓ, கேட்டுட்டே போயிருக்காரு. ஆகாஷ் வந்திருக்காரு. சோ இதெல்லாம் எப்படி இருக்கும்போது நீங்களும் என்ன பண்ணலாம்,
0: நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்கள் படபடவென்று போயிட்டு டைப் பண்ணீங்கன்னு சொன்னா பசுந்தான் ரெண்டு போட்டோ வைக்கும், அதுக்கு கீழே நீங்க டைப் பண்ணி இந்த பாடத்தை தாங்க நானு சொன்னா சங்கர் தம்பி நீங்களும் தாங்க சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு பேர் உள்ள சொல்லுவோம்,
1: பாட்ட தாரம் உங்க பேரை சொல்லுவோம். சரி, இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தொலைபேசி நூடாக நம்மளோட நின்றுக்கிறது யாருன்னு பாப்போம். வணக்கம்,
0: ரேடியோ ஊருக்கு கேக்கே சவுண்ட கூட்டி வச்சிருக்காரு.
1: சரி, அப்படிதான் எங்களோட பேசுறதுனால வீட்டு விட்டு வெளியில வந்தேன்னு சொல்லக்கூடாது.
0: என்ன விசேஷம் சங்கர்ட்ட கல்யாணம்னால பர்த்டேயா?
1: சாப்பாட பத்தி மட்டும் பேசாதீங்க, உங்க பேர் என்னது?
2: என் பேர் வரலட்சுமி.
1: கொட்டகின், இப்பதானே உங்க பேர் வாசிச்சு
0: முடிச்சு
1: வாசிச்சதோட கோலம் எடுத்திருக்கீங்க இல்லையா? சரி, அப்புறம் கொட்டையின பக்கம் எப்படி இருக்கு?
2: என்ன
1: சாப்பிட்டீங்க?
0: நெத்திலி, நெத்திலி எங்க ஆத்திலயா புடிச்சீங்க கடல்லயா?
1: சரி சரி, ஓகே சூப்பர். நீங்களும் அபுல் கேத்தா
2: என்ன
1: பாட்டு?
2: என்னோட உடன்பிறவா சகோதரர், அவர் வந்து இறந்துட்டாரு இப்ப 4 மாசத்துக்கு முதல்ல.
1: சரி,
2: அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு.
1: சரி,
2: அவர் அடிக்கடி எனக்காக ஒரு பாட்டு பாடுவாரு, கண்ணனின் சன்னதி இல்லந்தன் கண்மணி புன்னகையில் இனிமேல் காலங்கள் உள்ளவரை
0: குதுகலம் தானே அந்த பாட்டு, நான் உங்களுக்கு ராகம் சுகமானதுல நாளைக்கு தருவாருங்களா?
1: வரலட்சுமி சரியா, நன்றி நன்றி நன்றி அக்கா நன்றி. சரி, அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அபுல் ஹாசன் இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க, யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
0: இப்படிதானே
1: அடிக்கிற மலையில நாளைக்கு இருப்போமா இன்னைக்கு இருப்போமானு தெரியாத நேரத்துல எதிரிகள் எல்லாம் வளர்த்து கொள்ளாது இல்லையா?
0: ட்ரம்ப் நாளைக்கு வர சொன்னார் கேண்டீன் இடி குடிக்க.
1: அது சரி சரி, சொல்லுங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: அப்புறம்
1: வாழ்க்கையில ஆனந்தமா போகுதா? வாழ்க்கையெல்லாம் ஆனந்தமா போகுதா?
3: சேர்த்துக்கலாம்
1: பாடலுக்காக.
0: நன்றி
1: சரி நன்றி நன்றி நன்றி.
0: பாருங்க அப்படி ஒரு நேர் இருக்கு, தொடர்பு கிடைக்காதவங்களுக்காக பாட்டு தாங்க
1: எல்லாரும் வெளியில வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்களே. நீங்களும் வந்து யோசிக்கலாம், என்ன இவங்க ரெண்டு பேர் மட்டும் கிடைக்குது எங்களுக்கு லைன் கிடைக்கல, ஏன்னா நாங்க வந்து அப்படியெல்லாம் பாக்குறது இல்ல. யார் எடுத்தாலும் கதை போகும், அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா போனை சரியான நேரத்துல கையில எடுத்து இந்த நம்பரை டயல் பண்ணுங்க, டக்குனு கேட்டுக்கோங்க. 0312-775-0001 அப்படின்னா 0312-775-111 அப்படிங்கிற இலக்கத்தை டயல் பண்ணணும். அப்படியும் இல்லைன்னா
0: அப்படியும் இல்லைன்னு சமூக நூல் வழியாக வந்தீங்கன்னு சொன்னாலும் உங்களோட பேர்வழையெல்லாம் தப்பட பண்ணி வாசிக்கலும் சரியா பேரோட உச்சரித்து வாசிச்சுக்கணும். உச்சரிக்கிறீங்க என்ன அதுல
1: உச்சரிக்கிறது கொண்டமில்ல வாசிக்க வேண்டியதான்
0: நாளுக்கு எப்படி உச்சரிக்கிறது.

0: சபிகளுக்கு விருந்தாய், சபிகளுக்கு விருந்தாய், மதிய நேர குதுகுதூகலம்.
1: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: வாழ்க்கையில ஜாலியா இருக்கணும்னா
1: ஜாலியாக்கணும்னா
0: இந்த மாதிரிதான் இருக்கணும்.
1: சரி, ஜாலியாயிக்கணும், சந்தோஷமாயிக்கணும், மதிய நேரம் கேட்கணும் வந்தீங்கன்னா ஆச்சிக்கா ஜாலியா சந்தோஷமாயிக்கலும் எந்த நேரத்திலும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தேவையான பாட்டுகள் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஆசையா தரையிலும். தார் வந்திக்கா,
0: தார் வந்திருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணா அழைப்பு ஏற்படுத்துங்க. 0112 275 0012 அப்படி இல்லன்னா 0112 275 111 அப்படியும் இல்லனா
1: அப்படியும் இல்ல சின்ன பேஸ்புக் பக்கம் போயிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான பாட்டுகள் தார் தார் பாட்டு கேக்கின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா நாங்க அதை போயிட்டு பேர் வழியும் வாசிச்சு உங்களுக்கும் ஆசிக்கா தருவோம்.
0: இப்ப வந்திருக்கிறது யாரு? வணக்கம். ஓ அருள்மலி, சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறீங்க. என்ன அப்புறம் என்ன
1: ஆசிக்கா இருக்கீங்க? என்ன திருவிழா எல்லாம் முடிஞ்ச ஊர்ல
0: நடந்து கொண்டு இருக்கிறேன். நீ நம்ம என்ன நம்ம நடக்கிறோமா இல்ல அருள்மலை சொல்லுங்க, வேற என்ன விசேஷங்கள் ஊரில்? இப்ப அடிக்கிற காத்து நல்ல காத்து சார் இல்லாத காத்து எப்படி சொல்லுவீங்க?
1: சோழா காத்து என்ன? அதுவாதான் நீங்க இந்த காத்து வரக்குள்ள வீட்டுக்கு போயிடும், வீட்டுக்குள்ள வரக்குள்ள காத்து பேத்துருமே என்ன? ஐயோ, சைக்கிளுக்கு காத்து அடிக்க மாதிரி தான். அப்புறம் சொல்லுங்க ஸ்ரீதேவி, தாரெல்லாம் மீக்காம ஈர கோழி
2: உங்களுக்காகவும் மாமலான நீதா கலா குமார் சாமி குமார் ஆஹ்

0: உங்கள் கணவர் ஆஸ்திரேலியாவுக்கு பணியில் செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் அது உங்கள் வாழ்க்கையை மட்டுமன்றி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
4: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
7: பெரிய சிறந்த முதலீடு, பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடம் இருந்து.
8: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
9: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
8: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
10: மச்சு போட்டு தாக்கு.
8: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
11: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
12: 1000 வெண்ணி

0: அமைவது அழகு. நாள் முழுவதும் இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.
1: நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
2: வசந்தம்
1: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
1: எஃப்எம்
2: 102.6 102.8.
3: லெஜண்ட் சார் நீங்க.
0: திரை உலகின் நட்சத்திரம்
4: நட்சத்திரம்
0: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
4: ஸ்டார் ஆஃப் தி டே
5: அனுசரணை வழங்குவது.
6: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
7: இன்றைய ஸ்டார் யாரு?
8: இது வந்து நாண்டிகர் கார்த்திக்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
0: சபிகளுக்கு விருந்தாய் சபிகளுக்கு விருந்தாய்.

0: அருள்மொழி கேட்டிருந்த தொடு தொடு வேணவே பாடல தந்திருந்தோம் இல்லையா?
1: ஆமா ஆமா, நீங்க கொடுத்த பாட்டு தொடு தொடு வீதாயிக்கேனே. சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கி கொண்டு இருக்கிறது.
0: நெருங்கி கட்டே இருக்கு, ஆனா போனதே தெரியல இல்லையா? நேரம்
1: போறது விளங்காச்சு பாக்கும்,
0: வேலையில இருக்கவே வேலை செய்யும் போது நேர காலம் பார்த்து செய்யக்கூடாது என்ன. சரி, அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இறுதியை யாராவது இணைச்சிட்டு போகலாம் இல்லையா? ஒரு ரசிகர் இல்லாட்டி யோசிச்சு ஓ வந்திருக்கு யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? வசந்தகுமார். எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் வசந்தகுமார்
1: நாங்க நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். இரவுக்குள்ள எங்கிருந்து பேசுறீங்க ஸ்ரீதேவி?
0: கொழும்பு போயிட்டு இருக்கீங்க? கொழும்பு வந்துகிட்டு இருக்கேன் சொல்லணும்.
2: எங்களுக்கு
1: ஒரு பாதி தேங்காய் அப்படி திருவாம கொடுத்தீங்க.
0: போறீங்க இறுதி பாடலுக்காக? சரி, இப்ப நீங்க இவ்வளவு நேரமா வந்து ரொம்ப சந்தோஷமா என்னோடையும் மபுல் ஹாசனோடையும் கேட்டுக்கிட்டு இருந்த நிகழ்ச்சி பேர் என்னது?
1: மதிய நேர குதூகலம்.
0: சோ, மதிய நேரத்துல நீங்க குதூகலமா இருக்கிறீங்க இல்லையோ, ரேடியோ போட்டீங்கன்னா குதூகலமா மாறிடலாம்.
1: ஆமா, அதே மாதிரி நிகழ்ச்சியை தொடர்ந்தும் நீங்கள் நிகழ்ச்சியோட நின்றுக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு
0: நம்மளோட வராங்க போட்டு தாக்கு நிகழ்ச்சியில ருபீனா.
1: ருபீனா வந்து சின்ன மாற
0: தாக்குதான்
1: மண்டியை தாக்கி தான் வந்தீங்க.
0: அதான் போட்டு தாக்குறதுக்காக வராங்க. அவங்க வர்ற நேரத்துல விடைபெற போகும் நாங்கள்
1: ஆல் விலங்கி ஹபிள் ஆசன்.
0: என்ன உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ் போயிட்டு வர, எல்லாரும் கவனமா இருங்க. வெளியில எல்லாம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யுது,
1: நினையாம போங்க. கொடியை கையில
0: போட்டு கொடையை எடுத்துட்டு போறது அபுல் ஹாசனுக்கு ஒரே விளையாடுதான். போயிட்டு வர மக்களே, எல்லாரும் சந்தோஷமா இருங்க.
3: பட்டாம்பூச்சி வெக்கப்பட்டு சிரிக்குது, கடாமீச கடாமீச எட்டி கட்டி பிடிக்குது, பொத்தி வச்ச அச

0: திட்டமிட்டில் வசந்தம் வனத்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
5: இலங்கைக்கும் கியூபாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் இலங்கை கியூபா பாராளுமன்ற நட்புறவு சங்கத்துக்கும் இலங்கைக்கான கியூபா தூதுவருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இளைஞர் அலுவல்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே தலைமையிலான இலங்கை கியூபா பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் கியூபா குடியரசின் இலங்கைக்கான தூதுவர் பெட்ரீசியா லசாரா குவேரா ஆகியோருக்கும் இடையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இலங்கை கியூபா பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் எதிர்கால செயற்பாடுகள் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஆராய்வதற்காக இந்த கலந்துரையாடல் நோக்கமாக அமைந்தது.
4: வெளிநாட்டு செய்திகள்
5: வடமேற்கு பாகிஸ்தானில் இன்று இடம்பெற்ற வீதி விபத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 10 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹைபர் பதுக்வான் மாகாணத்தில் உள்ள இஸ்வாட் நகரிலிருந்து பெஷர்வார் நோக்கி சென்று கொண்டிருந்த பயணிகள் பஸ் ஒன்றில் இந்த இளந்தர கோளாறு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் பொழுது வீதியில் நின்று கொண்டிருந்த பேருந்தின் பின்பக்கத்தில் மற்றொரு பேருந்து வேகமாக மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. எமது அடுத்த மனுத்தியல செய்தியினை 4 மணிக்கு எதிர்பார்க்கள்.
4: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை

காதல் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அழகான அருமையான பாடல் வசதி போட்டு தாக்க நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்களும் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். சரி, அடுத்தடுத்து பாத்தீங்கன்னு சொன்ன வலிமை போலவே போட்டு தாக்க நிகழ்ச்சியில் முக்கியமான பல விடயங்கள் உங்களுக்காகவே தயாரா இருக்கு. எனவே மாலை 5 மணி வரையும் உற்சாகமாக நீங்களும் இணைந்து கொள்ளலாம் முக்கியமான பல விடயங்களோடு வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு. நேரம் இப்போது 3:11.

மகா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் நிதின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். நேரம் இப்போது 3:15 ஆகிற நேரம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, குறுகிய காலத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கைக்கு வருகை தரும் 40 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கான 30 நாட்கள் செல்லுபடியாகும் இலவச சுற்றுலா விசா வசதி வந்து இன்றைய தினம் முதல் வந்து அமலுக்கு வருகின்றது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான சூப்பரான விடயம் வெளியாக இருக்கு. இதன்படி இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, சீனா, ஸ்பெயின், தென்கொரியா, மலேசியா, ஜப்பான், சவுதி அரேபியா, நேபாளம், அதேபோல ஸ்வீடன், பெல்ஜியம், ஆஸ்திரியா, பிரான்ஸ், ஜெர்மனி, பஹ்ரைன், நெதர்லாந்து, பெலருஸ், அதே போல இந்தோனேஷியா, செக் குடியரசு, டென்மார்க், பின்லாந்து, ஈரான், இஸ்ரேல், இத்தாலி, கசகஸ்தான், குவைட், நோர்வே, ஓமன், பாகிஸ்தான், போலாந்து, அதே போல கட்டார், ரஷ்யா, சுவிட்சர்லாந்து, தாய்லாந்து, துருக்கி, ஐக்கிய அரபு ராச்சியம், பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் பிரஜைகளுக்கே இந்த வசதி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. மேற்குறிப்பிடப்பட்ட நாடுகளின் ராஜதந்திர உத்தியோகபூர்வ சேவை பத்தியன்னு சொன்னா, அப்படி இல்லைன்னு சொன்னா, சாதாரண கடவுச்சீட்டுகளை கொண்டுள்ள பிரஜைகள் வந்து பிரஜைகள் இந்த திட்டத்தின் கீழ் வந்து இலவச சுற்றுலா விசாவை பெறுவதற்கு வந்து தகுதி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி குடிவரவு அதே நேரத்தில் குடியகழ்வு திணைக்களம் வந்து குறிப்பிட்டிருக்கின்றது என்பது ஒரு முக்கியமான விடயமாக வெளியாகி இருக்கிறது.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு மாடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: என்பன அமைவது அழகு. நாள் முழுவதும் இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.
1: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

மதுரை திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் உஸ்னத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சி வாயிலாக நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு முக்கியமான விடயம், காப்புறுதி அட்டை டிஜிட்டல் மயமாக்கல் செயல்முறையின் கீழ் வந்து எதிர்காலத்துல வந்து காப்புறுதி தொடர்பான அனைத்து ஆவணங்களும் வந்து டிஜிட்டல் மயமாக்கப்படவிருக்கிறதா? இலங்கை காப்புறுதியாளர்கள் சங்கத்தின் பொது காப்புறுதி மன்றத்தின் தலைவர் தினுஷ திலாங்க வந்து தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயம் வந்து வெளியாகி இருக்கு. அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, குறுகிய காலத்திற்கு நாட்டுக்கு வருகை தரும் 40 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு இலவச விசா அப்படின்ற விடயம் ஆல்ரெடி வந்து நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிட்டேன். அதே போல நாடளாவிய ரீதியில் வந்து போலீசார் நேற்று நடத்திய சுற்றிவளைப்புல வந்து 679 சந்தேக நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயம் வெளியாக இருக்கு. அதே போல வந்து பாகிஸ்தான் பலூசிஸ்தான் மாகாணத்துல வந்து ரயிலை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதுல வந்து 20 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து 70 பேர் வந்து காயப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயமும் வெளியாகி இருக்கு.

சரி, ஒரு சூப்பரான பாடல் கொண்டாட்டம் திரைப்படத்துக்காக பெற்ற பாடல் ஒழித்து போய்திருக்கின்றது. நேரம் இப்போது மாலை 3:38 இணைந்திருக்கிறோம். புஸ்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்து முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, தங்க ஆபரணங்களை வந்து அடகு வைத்து பெறப்படும் கடன் வாகனங்களின் பெருமதிக்கு ஏற்ப வழங்கப்படும் கடன் வசதிகளின் வீதத்தை வந்து திருத்துவதற்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயமும் வெளியாகி இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, தமிழ்நாடு அதாவது வந்து இந்தியால வந்து 11 நாட்கள்ல வந்து 4வது தடவையாகவும் வந்து எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கு இந்தியால் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயமும் வெளியாக இருக்கு. அதே போல வந்து 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை வந்து இலங்கையில வந்து மேலும் நீடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயமும் வெளியாக இருக்கு. எனவே பொதுமக்கள் மிக மிக அவதானத்தோடு செயற்படுமாறு அறிவுறுத்தப்படுறீங்க.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: ஸ்டார் ஆஃப் த டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகர் இன்றைய தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நடிகர் கார்த்தி.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்

0: 70.8 வசந்தம் FM. வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனனி தானே சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவங்சவுக்கு கடுவளை நீதவான் நீதிமன்றம் இன்று பிணையில் செல்ல உத்தரவிட்டுள்ளது. தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் செல்ல கடுவளை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். போர் வீரர்கள் நினைவு அஞ்சலிக்கான ஒத்திகையை குழப்ப முயற்சித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை அவர் தலங்கம போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாக இருந்தார். இதன்போதே அவர் கைது செய்யப்பட்டு கடுவளை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார்.
0: வெளிநாட்டு செய்திகள்
2: அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையில் இடம்பெறும் போருக்கு அதிகாரப்பூர்வமாக முடிவு காண பல நாடுகள் முன்னெடுத்து வரும் ராஜதந்திர முயற்சிகள் நீடித்து வரும் நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்தித்துள்ளார் என சீன அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் முக்கிய பேச்சுவார்த்தை பிரதிநிதியும் ஃபீல்டு மார்ஷலுமான அசிம் முனீருடன் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இன்று பீஜிங் சென்றிருந்தார். பீஜிங்கில் ஷி ஜின்பிங்கை சந்திப்பதற்கு முன்பு சீன பிரதமர் லீ கியாங்குடனும் ஷெபாஸ் ஷெரீப் ஆலோசனைகள் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தாள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனனி தானே சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: சுத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: இயற்கையான அழகு இல் ரகசியம் அல்ல, வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
3: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
5: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
6: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
7: போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு ரொம்ப சூப்பராக இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது மாலை 4:16 ஆகின்றது. நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை முடிவுகள் வந்து அடுத்த மாதம், அதாவது ஜூன் மாத நடுப்பகுதியில் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பதாக வந்து பரீட்சைகள் திணைக்களம் வந்து தெரிவித்திருக்கு. சாதாரண தர பரீட்சை முடிவுகள் வந்து மிக விரைவில் வந்து வெளியாக உள்ள சமூக ஊடகங்களில் பரவிட்டு இருக்கிற செய்திகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது தான் பதிலளிக்கும் போது இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறார். பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகி அவர்கள் தான் இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. பரீட்சை முடிவுகள் வெளியாகும் அதிகாரப்பூர்வமான மற்றும் திட்டவட்டமான திகதி இதுதான் அப்படின்னு சொல்லி தற்போது வந்து துல்லியமாக கணித்து வந்து அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கூட பரீட்சை ஆணையாளர் நாயகம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது இப்படி இருக்க, திட்டமிட்டபடி ஜூன் மாதத்தின் நடுப்பகுதிக்குள் முடிவுகளை வந்து வெளியிடுவதற்கான சகல ஆயத்தங்களும் வந்து திணைக்களம் வந்து மேற்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறாங்க.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இணைந்திருக்கிறோம். அடுத்தும் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இன்னும் இரண்டு முக்கியமான விடயங்களை உங்களுக்காக சொல்ல போறேன். அப்படின்னு சொன்னா, அதிக மழையுடன் கூடிய வானிலை காரணமா பாத்தீங்கன்னு சொன்னா 7983 குடும்பங்களை சேர்ந்தா 31072 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயம் வெளியாகி இருக்கு. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விடயம், குடிபரவு குடியகழ்வு சட்டங்களை மீறி நாட்டுக்கு வருகை தந்த 700 வெளிநாட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: கோட்டத்தாக்கு நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். அடுத்தும் ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாட்டில் வந்து பல பகுதிகளில் இருந்து மூளை காய்ச்சல் அறிகுறியுடைய காய்ச்சல் நோயாளர்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கிறதால பொதுமக்கள் தத்தமது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை வந்து சரியாக பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சு அவசர வேண்டுகோள் விடுத்திருக்கு. இது தொடர்பாக வந்து சுகாதார பிரதி அமைச்சர் மருத்துவர் ஹன்சக்க விஷயமுனை கருத்து தெரிவிக்கையில் அவர் சொல்லியிருக்கிறார், அடையாளம் காணப்பட்டுள்ள நோயாளர்கள் குறித்து சுகாதார அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் வந்து ஈடுபட்டு வருவதாக அவர் சொல்லியிருக்கிறார். முதலில் பாத்தீங்கன்னு சொன்னா தெனியாய பகுதியிலேயே இந்த நோயாளர்கள் வந்து கண்டறியப்பட்டிருக்கிறாங்க. தற்போது ரிபில கஸ்கட, தியத்தலாவு மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளிலும் இந்த மூளை காய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகி இருக்கிறாங்க. எனவே பொதுமக்கள் மிக மிக அவதானத்தோடு சுகாதார வழிமுறைகளை பேணுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.

வடக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட சொந்தங்களுக்கு சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துகளும். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சிவா மற்றும் ஆனந்தி தயாராக இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம்.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். வெளிநாட்டு செய்திகள்,
1: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது. 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகுகள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
0: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: ஹஜ் பெருநாளை முன்னிட்டு நாடளாவிய இறுதியில் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் ஒன்றை போலீசார் அறிவித்துள்ளனர். பெருநாள் தினத்தில் இஸ்லாமிய மக்கள் செறிந்து பாடும் பகுதிகள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களை மையப்படுத்தி இந்த விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. ஹஜ் பெருநாள் விசேட தொழுகையில் நடத்தப்படும் பள்ளிவாசல்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விசேடமாக போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அத்துடன் மத வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் ஏற்படக்கூடிய வாகன நெரிசல்களை கட்டுப்படுத்தி சீரான போக்குவரத்து உறுதி செய்வதற்காக விசேட போக்குவரத்து திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: ஹோமஸ் நீரிணையின் மீதான ஈரானின் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்வதே அமெரிக்காவுக்கு மிக குறைந்த செலவை கொடுக்கும் தெரிவாகும் என ஈரானின் ஆன்மீக தலைவரின் ராணுவ ஆலோசகர் மெஹரஷன் ரசாய் தெரிவித்துள்ளார். ஈரானின் தஸ்னிம் செய்தி சேவைக்கு கருத்து தெரிவித்துள்ள அவர், ஹோமஸ் நீரிணை மீதான தனது இறையாண்மைக்கு ஈரானிடம் வலுவான சட்ட மற்றும் பாதுகாப்பு ரீதியான காரணங்கள் உள்ளதாக கூறப்பட்டுள்ளார். ஈரானின் இந்த மேலாண்மை என்பது சுதந்திரமான வர்த்தகத்தை தடுப்பதல்ல, மாறாக பாதுகாப்பற்ற நிலைமைகளையும் ராணுவ பிரச்சாரங்களையும் தடுப்பதற்காகவே ஆகும் என இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் முன்னாள் தளபதியுமான மௌசான் ரசாய் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து போர் நீடிக்குமாயின் அது அமெரிக்க பொருளாதாரத்தையும் அந்நாட்டு மக்களையும் அழிவின் விளிம்புக்கு இட்டுச் செல்லும் என எச்சரித்துள்ள அவர், ஈரான் முன்மொழிந்துள்ள நியாயமான பேச்சுவார்த்தை மேசையை ஏற்றுக்கொள்வதே அமெரிக்காவுக்கு மிக குறைந்த செலவை கொண்ட வழியாகும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அந்த மனித்தியாள செய்தியுடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான அனைத்து மனித்தியாள செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகுகள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
0: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: Streaming in Sri Lanka. Vosam the Mefam, 102.6, 102.8. You are listening to Vosam the Express. Vosam the Mefam. With Shiva and Ananthi.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை. இப்பொழுது வணக்கம் வணக்கம் ஆனந்தி.
2: வணக்கம் வணக்கம் சிவா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். அப்புறம் சொல்லுங்க சிவா, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சிவா.
1: ஆஹா, சூப்பர் சூப்பர். ஒரு வாரத்தின் முதல் நாள் திங்கக்கிழமை உங்களை எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினமும் முதல் நாள், இன்னும் 5 நாட்கள் இருக்கிறது இந்த வாரம் முடிகிறது. ஒரு நாள் வாரம் முதல்
2: தெரியவே மாட்டேங்குது.
1: ஆமா, 7 நாள் இங்க இருந்தா இப்படி தெரியும். சரி, ஓகே. நாங்க வழக்கம் போல சுறுசுறுப்பாக, உற்சாகமாக, கலகலப்பாக எங்களுடைய நிகழ்ச்சியை இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கிறோம் சூப்பரான ஒரு பாடலோட. இதே மாதிரி 9 மணி வரைக்கும் நீங்களும் சந்தோஷமாக எங்கள பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னா வசந்தம் FM டியூன் பண்ணி வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேளுங்க. எங்களோட கலகலப்பா நீங்களும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியும் இந்த 4 மணி தேரங்கள்.
2: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கால் பண்ணியும் பேசலாம். 0112-2775 0113-2775 111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.
1: சூப்பர். பேஸ்புக் பக்கம் போனீங்கனாலும் எங்களை பார்க்க முடியும். பேஸ்புக் போஸ்ட் போட்டிருக்கீங்களா? என்ன மறந்துட்டீங்களா? சிரிக்கிறீங்க, பயமா இருக்கு.
2: என்ன சிவா, நம்ம ப்ரோக்ராமுக்கு போஸ்ட் போடாம?
1: அதானே அதானே, எல்லா ப்ரோக்ராமும் நீங்க தான் போடுற. எங்கட ப்ரோக்ராம் கட்டாயம் போட்டுருப்பீங்க அந்த நம்பிக்கை இருக்கு. ஓகே, அங்க போனீங்க அப்படின்னு சொன்னா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ஸையும் நீங்கள் ஷோட் எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக பயணிக்க போகிறோம். அடுத்ததாக எனக்கு ரொம்பவும் பிடித்த மாதிரி சூப்பரான பாடல் எடுத்து வச்சிருக்கீங்க, அடிங்க கேட்போம்.

0: நாட்களின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
3: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து.

0: வாங்க மோனிகா.
1: அதான் ஆல்ரெடி வந்துட்டீங்களே, நல்லா பூசணிக்கிற மாதிரி இருந்துகிட்டு மோனிகா. ரைட், வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 5:22 ஆகி கொண்டிருக்கிறது. சரியா சொன்னா?
0: சரியா தான் சொல்லிருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட பேசுறதுக்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கிறாம். நீங்க வந்தோடனே சும்மா அப்படியா என்ன சொல்றது, தட்டப்பட்டாண்டு ஒரு சூறாவளி மாதிரி வந்திருக்கீங்க. என்ன கதை?
0: வசந்தம் கேட்ட பிறகு தான் டீ.
1: நன்றி. அதாவது பாட்டு கேப்போம்.

0: மாஸ்டர் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நேரம் மாலை 5:28.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
3: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
2: வசந்தம் FM. ஆட்கடத்தல் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
4: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
5: 1000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்துவம்.

0: Phantom Express. Phantom Express. Phantom FM. With Shiva and Ananthi.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க.
2: 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. 102.2 சம்மேட் அலைவரிசை என்னோட
1: ரைட். இப்ப எங்களோட பேசுறதுக்காக எக்கச்சக்கமான பேர் வந்து அப்படியே லைன் லைன்
2: போட்டுருக்காங்க.
1: அதுல பார்த்து நிறைய லைன் வந்துச்சு, எனக்கு கொஞ்சம் அப்படியே பக்கன் ஆயிட்டு. சரி, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம.
3: அன்பான மாலை, வணக்கம் இருவருக்கும்.
2: வணக்கம் மும்தாஜ் பேகம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க அப்படியே வந்த போர்ஸுக்கு கதறி அழகு விழுந்துட்டேன் கொஞ்சத்துல.
3: எனர்ஜியா
1: இருக்கீங்க. சிரிப்புக்கு தான் காசு. சரி, அப்புறம் எப்படி, வீட்டுல நல்லா இருக்காங்களா?
2: நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா இருக்கோம். என்ன டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? சமையல் எல்லாம் முடிச்சா?
3: நான்
2: சாப்பிட்டேன்.
1: அதெல்லாம் டைமுக்கு செஞ்சிருவாக்கா. நானும் சாப்பிட்டேன்.
2: சரி, அப்புறம் சொல்லுங்க மும்தாஜ், யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
1: சூப்பரான பாட்டு வச்சிருக்கேன். அதே பாட்டு தான் என்ன வச்சிருக்கேன்னு சொன்னா கே.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு விதவாய்ப்புள்ளது.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு விதி வாய்ப்பு.
2: Switch off the stress, turn on the energy. You're riding on Vasantham Express with Shiva and Anandi.

0: அழகின் அழகி நீ அடி, இந்த பாட்டு எனக்காகவே எழுதின மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்க
1: சொல்லியா? நான் சொல்லல,
0: உங்களுக்காக எழுதியிருந்தா இப்படிதான் எழுதியிருக்கோம்.
1: சரியா?
0: கிருக்கின் கிருக்கின்.
1: நேரம் மாலை 6:30.

0: சூப்பராக முதலாவது மனச்சாலத்தை நிறைவு செய்து இரண்டாவது மனச்சாலத்துக்கு மோடோடி வந்துட்டோம். நேரம் இப்ப என்னன்னு சொன்னா 6:05 ஆகி கொண்டிருக்கிறது. முதலாவதும் சூப்பரான ஒரு பாடலோடு ஆரம்பிச்சிருக்கிறோம். இதே மாதிரி எக்கச்சக்கமான சூப்பர் ஹிட் பாடல்கள் 9 வரைக்கும் நாங்க தந்துட்டே இருக்க போகின்றோம்.
1: எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0800-275-0301-0101 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.
0: ஸ்ரீலீலா
2: என்ன
0: கிரேட்
1: படிக்கிறீங்க?
0: என்ன பேசுற சொல்லுங்க.
2: என்ன
0: பாட்டு வேணும்?
1: நன்றி.
0: ரொம்ப நன்றி.
1: பாட்டு போட்டுருவோமா?
0: யா ப்ளீஸ்.

0: energetic evening drive. Wasantham Express. On Wasantham FM with RJ Shiva and RJ Ananthi.
1: குதிரைக்கு கடிவாளம் கட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: ஆமா சிவா. ஏன் திடீர்னு அப்படி?
1: அது கங்கால காதச்சு ரெண்ட கவலைப்படுவீங்க
2: இல்ல வேணா. வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கீங்க. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க சிவா.
1: நானுமா? சரி, இணைஞ்சிருக்கிறேன் கட்டாயம்.
2: இப்ப பாத்தீங்கன்னா
1: எங்களோட பேசுறதுக்காக வந்திருக்காங்க.
2: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
3: என்ன
1: சோகம், என்ன பிரச்சனை?
2: நன்றி,
1: வணக்கம். இல்லை எங்களை கலாய்க்கணும் வேண்டிய கோவில் எடுத்தாங்களா? என்ன கதையை கொண்டு விளங்கலை. ப்ளீஸ் புட் த சாங்.

0: ஆவேசம் படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம்.
1: நேரம் மாலை 6:31 நிமிடம்.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.
3: இது மக்கள் கூடிய மகுடமே,
2: ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு ஒப்பீடு வாய்ப்பும் இல்லை.
4: 1000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்துவம்.

0: திரை உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: இன்றைய தினம் ஸ்டார் ஆஃப் தி டே ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்
3: நடிகர் கார்த்திக்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: From office mode to party mode. Vasantham Express. Vasantham Express. On Vasantham FM. With Shiva and Ananthi.
3: சூப்பராக வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க.
4: 9 மணி வரைக்கும் இணைந்திருப்ப போறீங்க. ஆட்டம் பாட்டு
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாடமாகத்தான் எங்களுடைய நிகழ்ச்சி போய் கொண்டிருக்கிறது. ரைட், நேரம் 6:46 ஆகி கொண்டிருக்கிறது. இப்ப எங்களோட பேசுறதுக்காக யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம்.
4: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
4: யார் இது?
5: கஜேந்திர தாத்தா இருக்கு மேடம்.
4: விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க விஸ்வநாதன்?
5: ஒரு ரூல் போல வந்தா நான் வாக்கம் கொடு போக கேட்டே மேடம்.
3: அடடா,
4: என்னைக்கு முன்னாடியே வந்துட்டீங்க?
5: நேத்தோட கொஞ்சம் வந்தேன் மேடம், உடம்பு சரியில்ல மேடம், அதனால சவாரி போல மேடம்.
4: அப்படியா? சரி சரி,
3: சூப்பர் சூப்பர். டாக்டர், இப்ப காலநிலையும் சரியில்லை, மருந்து எடுத்துருங்க, வைரஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு. ஐயோ, இப்ப இந்த நேரங்கள்ல கொஞ்சம் இந்த ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் தவிருங்க. அது முக்கியமா இந்த ஆனந்தின் ஷோ எல்லாம் கேக்குறது தவித்துருங்க. முட்டா
4: சிவாவும் கூட தான் இருக்காரு. சிவாவுக்கும் வைரஸ்
3: வேணான். அப்புறம் சாப்பிட்டீங்களா?
5: சாப்பிடணும்.
3: ஓகே, சூப்பர் சூப்பர். வீட்டுல எல்லாம் ஓகேயா? இது மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் அப்படியே கால் பண்ணுங்க. சைஃபர் 1112-75-00 அது மாதிரி சைஃபர் 1112-75-11 கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட பேச முடியும். அதே மாதிரி ஃபேஸ்புக்கும் போனீங்கன்னா போஸ்ட் இருக்கு, அது எங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.

2.8 வசந்தம் எஃப்எம். நேரம் இரவு 7 மணி. செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: முதல் 4 மாதங்களில் ஒட்டுமொத்த ஏற்றுமதி வருமானம் 5.7 பில்லியன் டாலர்களை கடந்தது. இந்தியாவிடமிருந்து இலங்கை போலீசாருக்கு 134 கெப்ராக வாகனங்கள். போலீசாருக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட விமலுக்கு பிணை. வெத்தியா கொலை குற்றவாளி தூக்கிட்டு தற்கொலை. தென்மேல் பருவ பெயர்ச்சியால் பல பகுதிகளுக்கு கனமழை. ஒரு மாதத்தில் 4வது முறையாகவும் இந்தியாவில் எரிபொருள் விலை அதிகரிப்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். இரண்டாயிரத்தி 2026 ஆண்டு முதல் 4 மாத காலத்துக்குள் இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் 5.7 பில்லியன் டாலர்களை கடந்துள்ளது. இது 2025 ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 100% வீத வளர்ச்சி என இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மற்றும் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி மங்கள விஜயசிங்கே தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை சுங்கத்தின் தரவுகளுக்கு அமைய ஏப்ரல் மாதத்தில் இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் சுட்டிக்காட்டத்தக்களவு அதிகரித்துள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் எமது ஏற்றுமதி வருமானம் 1380 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். இது கடந்த வருட ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 100% வீத வளர்ச்சியாகும். இலங்கை ஏற்றுமதி வருமான வரலாற்றை பார்க்கும்போது ஏப்ரல் மாதத்தில் அதிக ஏற்றுமதி வருமானம் இவ்வருடமே பதிவாகியுள்ளது. தற்போது மத்திய கிழக்கின் யுத்த நிலைகளுக்கு மத்தியில் ஏனைய சவால்களுக்கும் மத்தியில் பார்க்கும்போது இது சுட்டிக்காட்டத்தக்களவு வளர்ச்சியாகும். வர்த்தக பொருள் ஏற்றுமதி வருமானம் 1063 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். அது 109.8 வீத வளர்ச்சியாகும். சேவை விநியோக ஏற்றுமதி வருமானம் 317 மில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் இணைந்து முதல் முறையாக ஏப்ரல் மாதத்தில் 1380 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைத்துள்ளது. ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதம் வரை பார்க்கும்போது முதல் 4 மாதங்களில் எமது ஏற்றுமதி வருமானம் 5,784 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். இதுவும் இலங்கை ஏற்றுமதி வருமானம் முதல் முறையாக முதல் 4 மாதங்களில் ஏற்பட்ட அதிகரிப்பாகும். இதில் வர்த்தக பொருள் ஏற்றுமதியை பார்க்கும்போது 4,524 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் சேவை பிரிவு ஏற்றுமதி வருமானம் 1,159 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் உள்ளடங்கலாக ஒட்டுமொத்தமாக வருமானம் 5,784 மில்லியன் அமெரிக்க டாலராக இலங்கையில் முதல் முறையாக பதிவாகியுள்ளது. தெங்கு சார் உற்பத்தி, ரப்பர் சார் உற்பத்தி, இலத்திரனியல் பிரிவு, உணவு மற்றும் கொடிப்பானம், மாணிக்க கல் மற்றும் தங்க ஆபரணத்துறை, கடல் உணவுகள் உள்ளிட்ட பிரிவுகளில் சுட்டிக்காட்டத்தக்களவு வளர்ச்சி உள்ளது. சேவை பிரிவில் எமது தகவல் தொழில்நுட்ப பிரிவில் சுட்டிக்காட்டத்தக்களவு வளர்ச்சி காணப்படுகின்றது. இந்தியா, சீனா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஹாங்காங், பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் கடந்த வருடத்தை விட நாம் சுட்டிக்காட்டத்தக்களவு வளர்ச்சி அடைந்துள்ளோம் என இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மற்றும் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி மங்கள விஜயசிங்கே தெரிவித்தார். இந்திய அரசாங்கம் இலங்கை போலீசாருக்கு அன்பளிப்பு செய்த 134 கெப்ராக வாகனங்கள் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் இன்று கையளிக்கப்பட்டன. இலங்கை போலீசாரின் பயன்பாட்டுக்காக இந்திய இலங்கை நட்புறவு வேலைத்திட்டத்தின் கீழ் இந்திய அரசாங்கம் அன்பளிப்பாக வழங்கிய கெப்ராக வாகனங்கள் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன. இந்திய அரசாங்கம் இதற்கென 300 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளது. இந்த கெப்ராக வாகனங்கள் வடமாகாண போலீஸ் நிலையங்களுக்கு கையளிக்கப்படவுள்ளன. எதிர்காலத்திலும் இவ்வாறான உதவிகளை இலங்கைக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக இந்திய உரஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இங்கு தெரிவித்தார். இந்திய அரசாங்கம் வழங்கிய இந்த அன்பளிப்பை வரவேற்று பொலிஸ்மாதிபர் சட்டத்தன்னை பிரியந்த வீரசூரிய இந்திய உரஸ்தானிகருக்கு நினைவு சின்னம் ஒன்றை வழங்கினார். அமைச்சர் ஆனந்த விஜயபால, பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல உள்ளிட்டோரும் இந்நிகழ்வில் இணைந்திருந்தனர். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச இன்று தலங்கம போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். அவர் கடுவளை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். பத்திரமுல்லை பலவத்தையில் உள்ள படை வீரர்கள் நினைவு தூவி வளாகத்துக்குள் பலவந்தமாக நுழைந்து போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்சவுக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து விமல் வீரவங்ச இன்று காலை தலங்கம போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்தார். அதன்போது வாக்குமூலத்தின் பின்னர் கைது செய்யப்பட்ட அவரை கடுவளை நீதவான் அருண இந்திரஜித் புத்தசாசன முன்னிலையில் போலீசார் ஆஜர்படுத்தினர். 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான இரு சரிரப்பிணைகளில் அவர் விடுவிக்கப்பட்டார். இவ்வழக்கு August 25 மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி வித்தியா கொலை தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த குற்றவாளி ஒருவர் யாழ் சிறைச்சாலையில் வைத்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். குறித்த குற்றவாளி நேற்றைய தினம் வெளிக்கட சிறைச்சாலையிலிருந்து யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக விசாரணைகளிலிருந்து தெரியவந்தது. 2015 புங்குடுதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மாணவி வித்தியா கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இந்நபருக்கு யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. இந்நிலையில் குறித்த நபர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்குள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவர் 46 வயதான புங்குடுதீவு பகுதியை சேர்ந்தவர் ஆவார். மாணவி வித்தியா கொலை சம்பவத்தில் 4 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் குறித்த தண்டனையை ரத்து செய்யுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அது தொடர்பிலான தீர்ப்பை இன்றைய தினம் அறிவிக்கப்படவிருந்த நிலையில் யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக இவர் நேற்றைய தினம் வெளிக்கட சிறைச்சாலையிலிருந்து யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவரது மரணம் குறித்து யாழ் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தென்மேல் பருவப்பெயர்ச்சி நாட்டில் படிப்படியாக நிலை கொண்டுள்ளது. எதிர்வரும் சில தினங்களில் தென்மேற்கு பகுதிகளில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என வளிமண்டலவிய திணைக்களம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் காற்றின் வேகம் அதிகரித்து கடல் கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் மின்னல் தாக்கமும் அதிகம் இருக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 22 முதல் இன்று காலை 6 மணி வரையிலான 3 நாட்களுக்குள் சீரற்ற வானிலை காரணமாக 5,803 குடும்பங்களைச் சேர்ந்த 22,236 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் 8 மாவட்டங்களின் 49 பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்டவர்கள் ஆவர். இக்கால பகுதியில் 2 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் 860 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. 379 குடும்பங்களைச் சேர்ந்த 1,507 பேர் 21 பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. 63 குடும்பங்களைச் சேர்ந்த 248 பேர் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர். இந்த சீரற்ற வானிலை காரணமாக இக்கால பகுதியில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார். கம்பகா, ரத்தினபுரி, கொழும்பு, களத்துறை, கேகாலை, நுவரெலியா ஆகிய மாவட்டங்கள் அதிகளவில் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் ரத்தினபுரி சிறிபாகம பகுதியில் அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. 128.80 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி அங்கு பதிவாகியுள்ளது. ஹம்மாந்தோட்டையிலிருந்து பொத்திபில் வரையிலான கரையை அண்மித்த கடல் பகுதிகளில் கடல் அலை 2.5 மீட்டர் உயரத்துக்கு உயரக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கனமழை காரணமாக பிரதான நீர்த்தேக்கங்கள் பல வான்பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. ராஜாங்கனை, யோதவ மற்றும் தெத்ருவாய் ஆகிய நீர்த்தேக்கங்களின் 2 வான்கதவுகள் வீதம் திறக்கப்பட்டுள்ளன. நுவரவெப, மகவிலட்சிய, ஒஸ்கல, சேம்பளங்கமுவ, மெட்டியாவ, நாளாந்த மற்றும் வெமடில்ல ஆகிய நீர்த்தக்கங்களின் வான்கதவுகள் பாய்கின்றன. கழுகங்கை, கலவல்லவா, மில்லக்கந்த பகுதியில் பெருக்கெடுத்துள்ளது. ஏனைய பிரதான ஆறுகளின் நீர்மட்டமும் அதிகரித்து காணப்படுவதாக திணைக்களம் தெரிவிக்கின்றது. கனமழை காரணமாக சில வீதிகள் உடனான ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மன்னாரிலிருந்து மதவாச்சி, ரம்புக்கனை, அம்பைவல வரையிலான ரயில் பயணிக்காது என ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதேவேளை கம்பகா, கனைமுல்ல மற்றும் கம்பகா ஜாயில பிரதான வீதி கிரைந்துவட்ட பகுதியில் தொடர்ந்தும் நீரில் மூழ்கி காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சீரற்ற வானிலை காரணமாக சிலாபம், அம்பகந்தவில மற்றும் வெளிஹேன் ஆகிய பகுதிகளில் கடல் உள்வாங்குவதை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கற்களை கொட்டி கடல் அலை உள்வருவதை தடுக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் கெஹான் தெரிவித்தார். நாட்டில் மீள ஒருபோதும் இனவாதத்துக்கு இடம் அளிக்கப் போவதில்லை என அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். நிக்கவரட்டிய நகர சபையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் இனவாதம் தலை தூக்கியிருந்தது. இனவாத உருவாக்கத்தின் ஊடாக நாட்டில் யுத்தத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். வடக்கு கிழக்கு தெற்கு ஆகியன யுத்த தீப்பிழம்புகளால் அழிவடைந்தது. அந்த வரலாற்றை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம். லட்சக்கணக்கான மக்கள் இந்த பூமியில் யுத்தத்தின் பாதிப்புகளால் உயிரிழந்துள்ளார்கள். எனவே அவ்வாறான அனுபவங்களை அடிப்படையாக வைத்து மாற்றத்தை கொண்டு வந்துள்ளோம். நாட்டில் மீண்டும் ஒரு முறை இனவாதம், மதவாதம் மற்றும் ஏனைய சூழ்ச்சிகளுக்கு இடமளிக்காத சமூகம் ஒன்றை உருவாக்குவதற்கான சூழலை கடந்த ஒரு வட காலத்தில் உருவாக்கியுள்ளோம். தோல்வியடைந்த சக்திகளுக்கு மீண்டும் இனவாதம் தேவைப்படுகின்றது, யுத்தகலம் தேவைப்படுகின்றது. மீண்டும் மதங்களுக்கு இடையில் பேதங்களை உருவாக்குவதற்கான தேவை அவர்களுக்கு உள்ளது. எனினும் நாம் அவர்களுக்கு கூறுவது, நாம் ஒருபோதும் இனவாதம் அல்லது யுத்த சூழலுக்கான வாய்ப்புகளை நாட்டில் உருவாக்க இடமளிக்க மாட்டோம் என்பதாகும் என அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். ஒரு சில செகண்ட்களில் ஏற்படும் கவன ஈனத்தால் பல உயிர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களினால் எமக்கு பெருமதியான பல உயிர்கள் இழக்கப்படுகின்றன. வீதிகளில் விபத்துக்களை குறைக்க வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் எம் அனைவரதும் பொறுப்பாகும். கிளின் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி விபத்துக்களை தவிர்ப்பதற்காக சுயாதீன தொலைக்காட்சியுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்படும் டேக் கேஆர் வழித்தடத்தை பாதுகாப்போம் வேலை திட்டத்தின் இரண்டாம் கட்டம் நாளை ஆரம்பமாகின்றது. கொழும்பு தேவி பாலிகா வித்தியாலயத்தில் இதற்கான ஆரம்ப நிகழ்வு இடம்பெறவுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்க ஈரான் சமாதான உடன்படிக்கை தொடர்பிலான ஏது நிலைகள் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலை 6% வீழ்ச்சி கண்டுள்ளது. எவ்வாறெனினும் ஒரு மாத காலத்துக்குள் 4வது முறையாக இன்று இந்தியாவில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மற்றும் ஈரானுக்கு இடையிலான சமாதான உடன்படிக்கை கைச்சாத்திடப்படவுள்ளதாக தகவல்கள் வெளிவந்த நிலையில் உலக சந்தையில் எரிபொருள் விலை 6% வீழ்ச்சியடைந்துள்ளது. அதற்கமைய பிரண்ட் ரக மசகு எண்ணெய் விலை 5.85 டாலர்களால் குறைவடைந்து புதிய விலை 97.69 டாலர்களாக பதிவாகியுள்ளது. WTI மசகு எண்ணெய் ஒரு பிரலின் விலை 90.85 டாலர்களாக பதிவாகியுள்ளது. அதன் விலை 5.75 டாலர்களால் வீழ்ச்சி கண்டுள்ளது. இதேவேளை சமாதான உடன்படிக்கை தொடர்பில் அமெரிக்காவும் ஈரானும் பாரிய அளவில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். எனினும் பல கடுமையான விடயங்கள் தொடர்பில் இருதரப்பும் இன்னும் இணக்கப்பாடுகின்ற உள்ளதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் உடன்படிக்கைக்கு அவசரப்பட வேண்டாம் எனவும் டிரம்ப் தனது பிரதிநிதிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். இதேவேளை கடந்த ஒரு மாதத்தில் இந்தியாவில் இன்று 4வது முறையாக எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஹோமஸ் ஜலசந்தை மூடப்பட்டதை அடுத்தே இந்தியா எரிபொருள் விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய டீசல் ஒரு லிட்டர் விலை 2.71 ரூபாயாகவும் பெட்ரோல் ஒரு லிட்டர் விலை 2.61 ரூபாயாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய எரிபொருள் கூட்டுத்தாபனம், பாரத் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உள்ளிட்ட சுத்திகரிப்பாளர்கள் 4 வருடங்களின் பின்னர் முதல் முறையாக தமது எரிபொருள் விலையை 100 ரூபாய்க்கு 3% அதிகரித்துள்ளனர்.
0: விளையாட்டு செய்திகள்.
1: இந்தியாவில் நடைபெற்று வரும் பிரம்மாண்டமான இந்தியன் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியைப் போன்று இலங்கையில் நடைபெறும் லங்கா பிரிமியர் லீக் போட்டி பிரம்மாண்டமாக நடத்தப்படும் எனவும் இம்முறை அணி உரிமையாளர்களில் பெரும்பாலானவர்கள் அமெரிக்காவைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஓரிரு இலங்கை உரிமையாளர்களும் இதில் இணைந்துள்ளதாகவும் இம்முறை LPL போட்டிகளில் வெளிநாடுகளில் உள்ள பல முன்னணி நட்சத்திர வீரர்களும் விளையாடவுள்ளதாகவும் LPL நிகழ்ச்சி உரிமைத்துவம் பெற்றுள்ள IBG நிறுவனத்தின் ஸ்தாபகரும் பிரதம நிறைவேற்று அதிகாரியுமான அனில் மோகன் தெரிவித்தார். எனவே முன்னொரு போதும் இல்லாதவாறு இம்முறை நடைபெறும் 6வது LPL அத்தியாயம் மிகச் சிறந்ததாக அமைவதுடன் முழு உலகையும் விளையாட்டு ரசிகர்களையும் கவரும் என அனில் மோகன் மேலும் தெரிவித்தார்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: முதல் நான்கு மாதங்களில் ஒட்டுமொத்த ஏற்றுமதி வருமானம் 5.7 பில்லியன் டாலர்களை கடந்தது. இந்தியாவிடமிருந்து இலங்கை போலீசாருக்கு 134 கேப்ராக வாகனங்கள். போலீசாருக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட விமலுக்கு பிணை. வித்யா கொலை குற்றவாளி தூக்கிட்டு தற்கொலை. தென்மேல் பருவப்பெயர்ச்சியால் பல பகுதிகளுக்கு கனமழை. ஒரு மாதத்தில் நான்காவது முறையாகவும் இந்தியாவில் எரிபொருள் விலை அதிகரிப்பு. இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: நிமிர்ந்த நடை.

0: நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி இலத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சசிரி இலத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 12, 27, 28 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 12, 27, 28 அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 2 லட்சம் பரிசுகள் நேற்று நாளில் 8 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 32,36,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பத் இல்லத்திற்கான வெற்றி முடிவுகள், 907வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 8, 0, 5, 1, 6, 9 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 8, 0, 5, 1, 6, 9 நேற்று நாளில் மொத்தமாக 2,93,85,411 ரூபாய் பெறுமதியான ஜாக்பாட் பரிசு அறிவிக்கப்பட்டது. அதேபோன்று நேற்று நாளில் மொத்தமாக பகிர்ந்தளிக்கப்பட்ட பரிசுகளாக நேற்று நாளில் 1 லட்சம் பரிசுகள் 2 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 33,36,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட ஜாயசம்பத் இலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 5, 1, 6, 9 அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 5, 1, 6, 9 நேற்றைய நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 50,91,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அத கோடிபதி இலத்தருக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 11, 14, 24, 30 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எண், வெற்றி இலக்கங்கள் 11, 14, 24, 30 நேற்று நாளில் 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 61,45,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,26,45,126 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 4,885வது சீட்டிலப்பு வாரத்துக்கான லக்ன வாசனத்திற்கான வெற்றி முடிவுகள், ராசியாக மகர ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 22, 38, 40, 62 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மகர ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 22, 38, 40, 62 அடுத்த ஜாக்பாட் பரிசாக 49,16,429 ரூபாய் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. நேற்று நாளில் பகிர்ந்தளிக்கப்பட்ட பரிசுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது நேற்று நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாள் மொத்தமாக 1,39,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் பவுல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 30, 66, 70, 71 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 30, 66, 70, 71 அடுத்து ஜாக்பாட் பரிசாக 12,81,56,525 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 56,35,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள், 5,334வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 12, 26, 67, 75 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 12, 26, 67, 75 நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 61,78,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,18,02,330 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி, சுப்பரலக்கம் 13, வெற்றி இலக்கங்கள் 38, 41, 51, 75 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி, சுப்பரலக்கம் 13, வெற்றி இலக்கங்கள் 38, 41, 51, 75 அடுத்த ஜாக்பாட் பரிசாக 27,58,949,938 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக நேற்று நாளில் 1,05,49,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நேயர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகளில் முதல் தரவோ

0: யாழ் மீட்டும் யாழ் மண்ணில் தமிழ் மணக்கும் வசந்தம் FM 102.8
1: Energetic evening drive. Vasantham Express. On Vasantham FM with RJ Shiva and RJ Ananthi.
2: பெரிய ஆசை ஒன்று காணுது.
3: என்ன சிவா?
2: அந்த ப்ளூபர்ஸ் பிஹைண்ட் தி சீன்ஸ் எல்லாம் போடுவாங்க தானே, அது மாதிரி ரேடியோலையும் கொண்டு வரணும். சரி, ஒரு ஷோ போகுது அப்படின்னு சொன்னா வெளியில இருக்கிற ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்க பேசுறது மட்டும் தான் கேட்கும். இதை பேசுறே அந்த பாட்டு போகும்போது உள்ளுக்கு ஆர்ஜிஎஸ் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்றது எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து காட்டணும்னு சொல்லி. இல்ல எனக்கு ஏனோ தெரியா, இந்த ஒரு இதுக்குல இருக்க இந்த மூணு மனுஷாலங்களுக்குள்ள மூளை மூக்கால வர அளவு பண்ணிட்டீங்க நீங்க. சரி, ஓகே, இதே மாதிரி கலகலப்பாக சிரித்து கொண்டே நாங்க 9 மணி வரைக்கும் அப்படியே இழுத்துக்கொண்டு போகும் இந்த வசந்தம் எக்ஸ்பிரஸ் தானே. சரி, நீங்க சொல்லுங்க, வருது எனக்கு வேற எதுவும் வருது. ஒரு கொஞ்சம் அந்த வீக்கெண்ட் போயிட்டு மறுபடியும் அந்த திங்கட்கிழமை வரும்போது என்ன வேலை செய்யறேன்றதே மறந்துடும் அடிக்கடி.
3: அப்படியா?
2: ஆமா,
3: மெமரி லாஸ்
2: எஸ். அதேதான்.
3: சரி, இப்ப 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக கால் பண்ணுங்க. 0112-275-0301 அப்படியும் இல்லைனா 0112-275-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.
2: ஓகே, இப்ப வந்து கடல் கடந்த ஒரு சொந்தம், என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள், அவங்க வந்து ஓலவல் படிக்கும் போது அமெரிக்கா போயிட்டாங்க. அவங்க வந்து இப்ப ரீசெண்டா போன வெள்ளிக்கிழமைக்கு முதல் வெள்ளிக்கிழமைக்கு அதுக்கு முதல் வெள்ளிக்கிழமை டாக்டர் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். இப்ப வந்து அவங்க வந்து டாக்டர் வேலை செஞ்சுக்கிட்டு வசந்தம் எஃப்எம் அங்க அமெரிக்கால கேட்டு இருக்காங்களா? வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு இருக்காங்களாம். அவங்களுக்காக ஒரு பாடல் இப்ப முதல்ல போச்சு தான், உலகலகியேன்னு சொல்லி அந்த பாடல அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா எனக்கானு கேட்டிருந்தாங்க, நான் சும்மா அடிச்சு விட்டேன். சரி, உங்களுக்கு தான் கொலின். சரிதானே, அவங்களோட பேர் வந்து கொலின். அவங்க வந்து அங்கே கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி கொலின் அங்க இருந்து கேட்டுட்டு இருக்கிறதுக்கு. அப்படியே அங்க இருக்கிற அந்த வெள்ளக்காரிகளுக்கு இந்த பேரை சொல்லி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
3: நாளை
2: விசாரித்து வெளிநாட்டு போக கூட அவங்களுக்கு கடைசி மட்டும் இங்கே இருந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் செய்யணும். அப்படியா நீங்க? சரி, கோல் அடிக்கிறாங்க. சொன்னேன்.
3: ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நிக்லஸ். இப்படி ஒரு கேஸ் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா, அந்த ரேடியோ சவுண்ட் இருக்கு தானே, அத குறைக்கணும். ஆமா,
3: வெரி குட், வெரி குட்,
2: குட், குட். நான் வெளியில போறேன்.
3: ஏன் சிவா, ஏன் இப்படி?
2: சரி, அப்புறம் எப்படி போகுது வாழ்க்கை? எல்லாம் என்ன செய்யறீங்க, எங்க இருக்கீங்க?
3: ரூபாய்க்கு எல்லாம் போச்சு தானே.
2: அந்த டைம் எனக்கு வேற தெரியாது போயிட்டு. கால் பண்ணி கரைச்சல் கொடுத்துருப்பேன், அனுப்பு கரெக்ட். அப்புறம் யாருக்காக எல்லாம் பாடல் கேட்க போறீங்க? ரொம்ப நன்றி. எல்லாம்
3: இருக்கு.
2: அடுத்த பாடல் வந்து ஆனந்திக்காக நான் போடவில்லையா, அவங்களே போட்டுக் கொள்றாங்க.

0: சூப்பரான ஒரு பாடல். முத்து திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் இந்த பாடலை பாடி கேட்டிருப்போம். இப்ப இந்த வசந்தம் எக்ஸ்பிரஸ் இந்த ஸ்டுடியோக்குள்ள இந்த ஓட்டமலன் ஸ்டார் இந்த பாடலை பாடி இவ்வளவு நேரம் சரியா நக்கப்போரா இருக்கு, பரவாயில்ல. இந்த மனக்குமுறல் எங்க கொட்டுறேன்னு தெரியாம நான் தவிச்சு கொண்டிருக்கிறேன். அடுத்த நீங்க சொல்லுங்க பதவிக்கு, பதவிக்கு அம்மா ஷோக்கு வந்து என்ன டைட்டில் எடுக்கிறேன்னு போய் நான் முடிவு எடுத்துட்டேன். பெண்களோட ஷோ செய்யறது சரியாத வரா, இதுதான் அடுத்த கிழமைக்கான டைட்டில். சரியா
1: என்னதான் இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் அது பண்ண கூடாது, என் மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி பரவாயில்ல,
0: கஷ்டப்படணும்னு சொல்றேன்.
1: தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க 9 மணி வரைக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தா இருக்கு, எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 0312-2-7-8-5-0-3 அப்படி அடிக்கு 0312-2-7-8-5-1-1-1 கால் பண்ணினா எங்களோட பேச முடியும். இப்ப ரெண்டு பேர் கால் அடிச்சிருக்காங்க மாறி மாறி.
1: அப்படியா, நான் பார்க்கவே இல்ல சிவா. ஹலோ, வணக்கம்.
2: இருவருக்கும் அன்பான இதமான இரவு நேர வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க அம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். யார் பேசுறீங்க?
2: அவருக்கு தெரியும், சிவாவுக்கு தெரியுமே நான் யார் அப்படின்னு.
0: ஐயோ, வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
2: ஹரிஹரன்
0: பாட்டு கேட்டு அடிக்கடி நான் முதல்ல வேலை செஞ்ச இடங்களுக்கு ஒருத்தர் வருவாரு. தொண்டை மட்டும் பேர் வந்துருச்சு, வெளியே வருது இல்ல, அதுதான் பிரச்சனை.
1: நன்றி,
0: ரொம்ப நன்றி. அப்புறம்
2: நல்லா இருக்கு, வாழ்த்து தான் சொல்லலாம் போச்சு ப்ரோ. கேட்டா தெரியாத வேலை பழு காரணமாக
0: அதான்
2: அழைப்பு எடுக்கிறதுல, ஏன்னா புதிய நேர்களுக்கு இடம் கொடுக்கறதுக்காக நம்ம இந்த அழைப்புக்கு வர்றது இல்ல. புதிய நேர்கள் கஷ்டப்படும், நம்ம எப்ப வேணாலும் பேசிக்கலாம் தானே.
0: ஆமா ஆமா,
2: அதனால புதிய நேர்கள் எவ்வளவோ எத்தனையோ கனவுகளோ கூட என்னென்னமோ பேசணும்னு சொல்லி மனசுல பல ஆசைகளை வச்சுக்கிட்டு வருவாங்க, அதெல்லாம் நம்ம கெடுக்க கூடாது.
0: ஆமா, நிச்சயமா நிச்சயமா.
2: அதனால அந்த புதிய நேர்களுக்காகத்தான் நான் வந்து அழைப்பை எடுக்கிறது.
0: சூப்பர் சூப்பர்.
2: சரி ப்ரோ, நல்லா இருக்கீங்க தானே?
0: ஓ, நாங்க எல்லாமே நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
2: வீட்டுல ஒருத்தர்,
0: ஹலோ ஹலோ, பேசிட்டு
1: இருந்தாரு.
0: சரி, ஓகே, ரொம்ப நன்றி யஷன் ராஜா கால் பண்ணதுக்கு. ரைட், இதே மாதிரி நீங்களும் தொடர்ச்சியாக கால் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி 9 மணி வரைக்கும் எங்களோட சந்தோஷமாக பேச முடியும். இப்போ அடுத்ததாக இன்னொரு விரலான பாடல் ஒன்று நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம், கேட்போம் ப்ளீஸ்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM From office mode to party mode. Vasantham Express. Vasantham Express. On Vasantham FM. With Shiva and Ananthi.

0: தாமிரபரணி திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக வசந்தம் எக்ஸ்பிரஸ்ல நாங்க தந்திருந்தோம் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் மோஜி சாங்ஸ், ஒரு காலத்துல வந்து ஆண்ட பாடல்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இடைக்கால பாடல்களுக்கு பிறகு வந்த நல்ல பாடல்கள் இதுவும் உண்டு.
1: சரி, இப்ப பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல நிறைய சொந்தங்கள் வந்திருக்காங்க சிவா. இப்ப அத நிகழ்ச்சியோட இணைத்துக் கொள்ளலாம். மாய் சிவா, அண்ணா, ஆனந்தி, அக்கா இருவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கம். நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளதாக பண்டாரவள்ளியிலிருந்து வினோதன், வினோ, லதா, கிருஷாந்தன், ரோஷன், அபினாஷ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது அப்படின்னு சொல்லி செல்வ சந்நிதி சுதன் தொண்டைமன்னார்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறா வந்திருக்கதா.
0: அதே மாதிரி இனிய இரவு நேர வணக்கங்கள். யாழ்ப்பாணம் நல்லகத்திலிருந்து கிருஷ்ணவேணி மணிவண்ணன், எனக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க சிவாண்ணா, நிகழ்ச்சி சூப்பர், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்காக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே, அது மட்டும் பத்தாதுன்னு சொல்லி கிருஷ்ணவேணி என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, சிவாண்ணா ஒரு பாட்டு படியும் கோவன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் பாட்டு படிக்க, அதுக்கப்புறம் எல்லாரும் வசந்தம் எஃப்எம்ஏ கேட்காம போக எதுக்கு? அதே மாதிரி சிவானா ஆனந்தி அக்கா, அன்பான இரவு பொழுது வணக்கங்கள், பண்டாரவள வினோதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க.
1: அதே நேரம் இந்து கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான இரவு நேர வணக்கம், சப்புமலுக்கு அந்த பெரிய குறியானையில இருந்து வசந்தகுமார் இணைந்திருக்காங்க. சிவா வேற யாரு இணைந்திருக்கா?
0: அதே மாதிரி நாங்களும் நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கிறோம். நான் பார்த்து வச்சாலும் நீங்க வாசிட்டீங்க. பால கார்த்திகா குட் ஈவினிங் கூட வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தூத்துக்குடிசி பாலசுப்ரமணியம் இனிய மாலை பொழுது வணக்கம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஹாய் வணக்கம், யுவன் வந்திருக்கிறாங்க. நல்ல தம்பி பீதி ஏறாவூர் 5 இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க.
1: அனைத்து சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. ஒரு குடவத்த தமிழ்நாடு தோட்டத்தில இருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அறந்தாங்கி ஐயப்பனும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு.
0: ஓகே அறந்தாங்கி நிஷா, அடுத்த சூப்பரான ஒரு பாடல் இருக்கு போடுங்க.

0: எனக்கு ஒரு உண்மை சொல்லுங்க.
1: என்ன
0: குடிச்சது இருக்கீங்களா? நான் தெரியாம கேக்குறேன்.
1: என்ன சிவா
0: உசுக்கு வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு கொண்டிருக்கீங்க. இப்ப எங்களோட பேசுறதுக்காக உமா சந்திரனா.
1: ஓ ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். நீங்க பேசுறது விட்டு விட்டு வருது. ஓ எப்ப ஓகே, எப்படி இருக்கிறீங்க உமா சந்திரன்? விலங்கல் என்னது? நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கிறோம். எப்படி போகுது வாழ்க்கை எல்லாம்?
1: அவர் என்ன பேசுறாருன்னு எனக்கு கேக்குதே இல்ல.
0: அப்படி வருது.
1: நான் நினைச்சேன் சிவாவுக்கு என்னமோ ஆயிடுச்சு. அப்புறம் சொல்லுங்க உமா சந்திரன்.
0: ஹலோ
1: ஹலோ. சரி, அவர் ஓடிட்டாரு போல அப்படியே.
0: ஏன் இப்படி நடக்குது எங்களுக்கு மட்டும்? சரி பரவாயில்ல,
1: வெளியில மழையோ தெரியல.
0: ஆமா, கஷ்டப்பட்டாவது பேசிட்டு இருக்கேன். கிரீம் போட்டு இருந்து அடிங்க பாட்டு.

0: உலகின் நட்சத்திரத்தின் வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே ஆக ஜொலிச்சுக் கொண்டிருக்கிறார்.
3: இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகர் கார்த்திக்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: நான் அவனில்லை திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல்கள் அடுத்த ஒலிக்கு இருக்கும் பாடலோடு இப்படி நாங்களும் கடைசி சாத்திரி கிளம்ப போகின்றோம். உள்ள நேரம் முடிந்து ரசித்து மகிழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்த அனைத்து சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து வசந்த நிலாவோடு கழகத்தில் டிலக்ஷன் விடைபெறும் நாங்கள்
1: என்றும் உங்கள் அன்பின் அர்ஜய் ஆனந்தி மற்றும்
0: நான் என்றும் உங்கள் அன்பின் சிவலட்சுமி நவகரமூர்த்தி வணக்கம். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்கள்.

நன்றி சிவா மற்றும் அருந்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இழப்பறது வணக்கம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்து இருக்கப் போகின்றோம். நேரம் சரியாக இரவு 9 மணி.

லக்ஷரி வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 9:07 ஆகிக்கொண்டிருக்கின்றது. இன்றும் கூட இனிமையான பாடல்கள் மற்றும் இனிமையான உங்களுடைய கவிதைகளை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவும் நகரப்போகின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அலிகவனி தொலைபேசிகளுக்கும் 01132-77500 அல்லது 01132-77111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு அன்பான பதிவுகள் அத்தனையுமே இணைத்து கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். நினைவுகள் எப்போதுமே அழகானது. அந்த நினைவுகளை சுமந்து கொண்டு பயணிக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அதிலும் அழகானது. சில நினைவுகள் அதிகமான வழிகளை கொடுக்கக்கூடியது. இன்னும் சில நினைவுகள் வழியோடு சேர்த்து அதிகமான ரணத்தை எப்பவுமே எங்களோட மனதோடு சாய்த்து வைத்து இன்னும் இன்னும் அதிகமான வழிகளை கொடுக்கக்கூடியது என்று சொல்லி பொதுவில் சமீன் அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக நீங்களும் கூட உங்களுடைய அன்பான கவிதைகளை காற்றலை வசந்தத்தின் முகநூல் வாயிலாக நீங்களும் இணைத்துக் கொள்ளலாம். நேரம் சரியாகிறப்ப 9:08.

கவலையை மறக்க தொலைதூரம் செல்கின்றேன். நான் தொலைதூரம் செல்வதால் என்னவோ இன்னும் கவலையாகவே இருக்கிறது.

0: தொங்கிடும் பனித்துளிகளோடும், கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6
1: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
2: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது நம்பாச்சு.
0: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள்.
4: இளநெஞ்சே தென்றல் தேரில் எங்கும் போய் வரலாம்.
0: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு. இதயத்தை வருடும் இடைக்காலம் பாடல்கள்.

கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு மற்றும் இனிமையான உங்களுடைய கவிதைகளோடு நிகழ்ச்சியும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. உன் மௌனம் கூட எனக்கு பாடம் சொல்கிறது. நீ பேசாத வார்த்தைகளில் தான் என் காதல் வாழ்கிறது. உன் மௌனம் கூட எனக்கு பாடம் சொல்கிறது. நீ பேசாத வார்த்தைகளில் தான் என் காதல் வாழ்கிறது. கடிகார முட்கள் ஓடினாலும் என் காலம் நகர்வதில்லை. உன் நினைவுகள் இல்லாத ஒவ்வொரு நொடியும் என்னிடம் இல்லை. உலகமே எதிர்த்தாலும் உன் கையை விட மாட்டேன். நீ இல்லாத சொர்க்கத்தை விட உன்னோடு இருக்கும் நரகமே எனக்கு வரும். இனிமையான கவிதை. வெளிகளால் பேசும் வித்தை எனக்கு தெரியாது, ஆனால் உன் வெளிகளை பார்த்த பின் வேறு எதையும் பார்க்கவும் எனக்கு தெரியாது. அவ்வளவு இனிமையான காதல் நம் காதல். தூரத்தில் நீ இருந்தாலும் துடிப்பது என் இதயம்தான். ஆனால் அந்த துடிப்பின் சத்தம் உன் பெயர் மட்டுமே. என்னுடைய இந்த கவிதைகளை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஹரி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க யாழ்ப்பாணத்திலிருந்து. மற்றும் எங்களுடைய முகப்புத்தகம் வாயிலாக எல்லாமே நேயர் சொந்தங்கள் பன்னிப்புரன் மணிகண்டன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் ஹண்டா, அன்பான இனிமையான இரவு பொழுது வணக்கம். நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். புகந்தலாவ கேம்பியன் துஷி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம் துஷி. குறிஞ்சா கேணி அசோதன் அன்பான வணக்கம் சொல்லி ரமேஷ் கான் ஜெயசீலன் கொழும்பு 15 கந்தலா குவைதீன் அன்பான இரவு பொழுது வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு உன் கைக்குட்டையில் நீ வடித்த கண்ணீர் துளிகள் வார்த்தைக்கு வார்த்தை உன் புலம்பலை என்னிடம் மௌன பாசையில் முழுகிட்டன. இப்போது உன் நிழல் கூட கண்ணீர் வலிக்கின்றனவாம் என்று இனிமையான கவிதை. இந்த கவிதையை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கந்தலா குவைதீன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் டிலுக்ஷன், நிகழ்ச்சி ரொம்ப அருமையா நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி சாமி உலகி சிங்காரவதி டி கே தினேஷ் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. மற்றும் கெரோலின் ஆகாஷ் அன்பான வணக்கம். நாளும் நிகழ்ச்சியோடு எனக்கும் ஒரு இனிமையான பாடல் தாருங்கள் என்று சொல்லி கசக்கி எறியப்பட்ட வெள்ளைக்காக்கி தம்பா பிழைகளை திருத்திட அது வழி தேவை வழி தேடவில்லை. கசக்கி எறியப்பட்ட வெள்ளை காகிதம் பிழைகளை திருத்திட அது வழி தேடவில்லை. மீண்டும் ஒரு கைக்கு மீண்டும் ஒரு கைக்குள் சிதையாமல் இருக்கவே அது தனியிடம் தேடி தன் நிழலில் வாழுது. குருநாகல் முதுந்துவ ரினவுஸ் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. வாகனையிலிருந்து சிவேந்திரன் அன்பான வணக்கம். நாளும் நிகழ்ச்சியோடு எனக்கும் ஒரு இனிமையான பாடல் தாருங்கள் என்று சொல்லி மற்றும் அன்பான வணக்கம் டிலுக்ஷன். நாளும் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியுடைய பாடல்கள் எல்லாமே அருமையிலும் அருமை என்று சொல்லி மாலா பேனட் ஹேட்டன்லிருந்து அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. செல்வதுரை நந்தகுமார் அன்பான வணக்கம் சொல்லி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. கன்னியா மஹரூப் நகர் நசூர் அன்பான வணக்கம் சொல்லி பாலா கார்த்திகா கொசாந்தி கிருஷ்ணகாந்தி உன்னை சந்தித்து இருக்க கூடாது, அப்போது பிழந்திருக்க தேவையில்லை. உன் பிரிவு காதலை உணர வைத்திருக்கும். நீ என்னை எழுத வைத்திருக்கவும் கூடாது. கவிதையை காதலியாக பார்க்கும் கம்மனை விட மனைவியாக பார்க்கும் ராமனின் பார்வை அழகுதான். என்னை போல் நிவேப்பிரியன் தயான்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. மோதூர் பட்டித்திரல் வடிவேல் மற்றும் அன்பான வணக்கம் சொல்லி மும்தாஜ் பேக்கம் கொழும்பு 14 பண்டாரவிலை வினோதன் மற்றும் ரிம்ஷாம் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. துர்கா நகர்லிருந்து சபுகள் கந்த பெரியகுழுவனை வசந்தகுமார் மற்றும் நியாஸ் எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாச கரைப்பற்று பப்ரேல் அனிஷா அனைத்து நிகழ்ச்சிகளையும் இணைத்துக் கொண்டு காற்றலி வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இன்னும் ஒரு இனிமையான பாடல்கள்

0: காஜலி வசந்தத்தின் வசந்த லீலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மொழி தோய்ந்து பாடலது பரத்வாஜி இசையில் அன்பே அன்பே திரைப்படத்திலிருந்து ஹரிகரன் மற்றும் சாதனா சகம் பாடிய இனிமையான பாடல். நேரம் சரியாக இரவு 9:45.
1: வசந்தம் FM 102.6 102.8
0: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
2: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு?

0: காற்றாலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொழிற்சாகினி மேட பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சியும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொழிற்சாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கும் 0112 7750 0001 அல்லது 0112 7750 0001 நூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றாலி வசந்தத்தின் முக புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த இனிமையான பதிவுகள் எத்தனை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். தொடர்ச்சியாக இனிமையான கவிதைகளை சுமந்து கொண்டு காற்றாலி வசந்தத்தின் வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. வார்த்தைகளை விட என் மௌனத்திற்குத்தான் ஆலம்பதிகம். அதை நீ உணராத வரை நம் காதல் வெறும் பூச்சியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளக்கம் சொல்லியே தேய்ந்து போகிறது என் ஆட்கள். நீ புரிந்து கொள்ளாத வரையில் இங்கே எல்லாமே வெறும் முட்களாக காணப்படுகிறது. என் கண்ணீரின் அழுத்தம் உனக்கு கோபமாய் தெரிகிறது. புரிதல் இல்லாத நம் காதலில் என் இதயம் தினமும் எரிகிறது. பக்கத்தில் நீ இருந்தாலும் பல நூறு மைல் தூரத்தில் இருப்பது போல் ஒரு உணர்வு. அன்பை விட இங்கு அவசியமான சந்தேகங்கள் அதிகமாயிற்று. கவிதைகளிலிருந்து தெரிந்த எனக்கு உன் மனதை வாசிக்க தெரியவில்லை. உன்னை புரிந்து கொள்ள முயன்று தோற்று போனேன் என் காதல் எல்லையிலிருந்து. நான் பேசுவது உனக்கு குற்றச்சாட்டாக மட்டுமே புரிகிறது. நீ என்னை புரிந்து கொள்ளும் நாளில் என் சுவாசம் இருக்காது என அஞ்சுகிறது என் நெஞ்சம். புரிதல் இல்லாத இடத்தில் அன்பு எவ்வளவு இருந்தாலும் அது காயத்தையே பரிசாக தரும். அன்பான வணக்கம் டிலுக்ஷன். என்னுடைய இந்த கவிதையும் காற்றாலி வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காத்தி அன்பான வணக்கம் சொல்லியிருந்தாங்க. கொழும்போ கோட்டையிலிருந்து தற்போது அழைப்பினராக ஒரு அன்பான நிகை சொந்தம் அன்பான வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம். வசந்தத்தின் வசந்த மூலம் வருகிற மாதிரி சிவமூர்த்தி.
0: வணக்கம் சிவமூர்த்தி, எப்படி இருக்கீங்க சிவமூர்த்தி?
1: நல்ல சோமர். நீங்க நல்ல சோமர் இருக்கீங்களா?
0: நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன். சாப்பிட்டீங்களா?
1: ஓ, சாப்பிட்டுதான் வசந்த நீலா கேட்டுக்கொண்டு லைன் எடுத்து கிடைச்சிருக்கேன்.
0: நன்றி. உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்று சொன்னால் அல்லது கவிதை என்று சொன்னால் என்ன?
1: அருமையான அந்த காலத்து கவிதை சொன்னா வாழ்க்கையில மறக்க முடியாத கவிதை எல்லாம் இருக்கு.
0: கவிதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொல்லணும்னு நினைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கவிதை என்றால் என்ன கவிதை அது?
1: கவிதை சொன்னா இருக்கு நிறைய, அதெல்லாம் நேரடிய கொடுக்க மறக்க முடியாத.
0: ஓகே, நன்றி. காற்றாலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொழிற்சாக இன்னும் இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு மற்றும் உங்களுடைய கவிதைகளை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி நகர நகர்த்தி செல்ல நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் ஒரு இனிமையான பாடல் ஒழிக்கவிருக்கும். இந்த பாடல்கள் யாருக்கும் அரிசையில் வைரமுத்து வரிகளில் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து சாதனை சர்க்கம் பாடிய இனிமையான பாடல்கள்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியுடைய இரண்டாவது மறுதி காலத்திற்குள் நாங்களும் நுழைந்திருக்கின்றோம். இனிமையான பாடல்கள் மற்றும் இனிமையான உங்களுடைய கவிதைகளை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக எங்களிருந்தாலும் நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். வலைக்கவணி தொலைபேசியிலும் 0112-775-0301 அல்லது 0112-775-0111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் ஊடாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். தற்போது அழைப்பினூடாக ஒரு அன்பான நேய சொந்தம், அன்பான வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் பிரீத்தி, எப்படி இருக்கீங்க? பிரீத்தி நடக்கக்கூடிய ஒரு கவிதை என்றால் என்ன கவிதை அது? கட்டாயம் சொல்லலாம்.
1: கண்ணாடியில் முகம் பார்க்கும் போது நீ கண்ணத்தில் வைத்த முத்தக்கை தான் ஞாபகத்திற்கு வருகின்றன. அதனால் தான் என்னவோ அடிக்கடி கண்ணாடி பார்க்க என்னுடைய பிடிக்கிறது.
0: இனிமையான கவிதை பத்தி நன்றி. ஒழுக்கவிருக்கும் பாடலை யாருக்காக யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்.
1: ஒரு நாளே என் காதலுக்காக, அவருக்காக மட்டும்
0: மனதுக்கு பிடித்த அந்த நபருக்காக நீங்களும் உங்களுடைய நினைவுகளாலான இனிமையான கவிதைகளை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். இன்னும் ஒரு இனிமையான பாடல் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

0: நேரம் இரவு 10:20 நிமிடம். நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
0: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள். பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால

0: வர்ஜாலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு மற்றும் உங்களுடைய இனிமையான கவிதைகளோடு நிகழ்ச்சியை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வழி தொலைபேசி இலக்கம் 0312 7750300 அல்லது 0312 7750100 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். காட்சி வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஊடாக உங்களுடைய பதிவுகளை இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். தற்போது அழைப்பினுடாக ஒரு அன்பான நேயர் சொந்தம் அன்பான வணக்கம். வணக்கம் மணிஃபா, எப்படி இருக்கீங்க அனிஃபா? ரொம்ப நன்றி அனிஃபா. எப்பவுமே ஒரு கவிதையோடு வருவீங்க. இன்றைய நாள் என்ன கவிதை?
1: என் நண்பின் முகவரிக்கு இந்த கவிதை வரிகளை உன் இதயத்துக்கு ஒழித்து வைத்துக் கொள். என் உதிரத்தால் உனக்காக எழுதிய வரிகள் முகாரி எனும் சூறாவளி வந்து வரிகளை வாரி சென்ற முன் உன் இதயத்துக்குள் இவைகளை பக்குவப்படுத்தி வைத்துக் கொள். வருங்காலத்தில் இவைகளை நம் கல்லறையில் வாசகங்களாக காட்சிப்படுத்த.
0: இனிமையான கவிதை அனிஃபா.
1: நன்றி நன்றி. எனக்காவண்டியும் உனக்காண்டியும் என் குடும்பத்தினருக்காக வேண்டியும் நேரம் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து நேர்களுக்காக வேண்டியும் மற்றும் செல்வநகர் மாநிலத்துக்காக
0: வேண்டியும் ரொம்ப நன்றி. அனைத்து இணைத்துக் கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இனிமையான பாடல்கள் தொழிற்சாக நீங்களும் கேட்கலாம். தொழிற்சாக எங்களுடைய முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றது.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்தனைகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்கள் மற்றும் உங்களுடைய இனிமையான கவிதைகளோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கும் 0112-7750-0001 அல்லது 0112-7750-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். ஹாய் அன்பானவனுக்கும் நிலு வந்தார் அவரும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி அஸ்வினி அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. என்னுடைய இந்த கவிதையும் கட்டாயமான நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இலகுவில் என்னை தூக்கி எறிந்து விட்டாய். இன்று தேவையற்ற காகிதமாய் நானும் தேவையான காகிதம்தான். ஒரு சிறு வித்தியாசம், அன்று நான் காவியம், இன்று நான் காகிதம். இனிமையான கவிதை. இலகுவில் என்னை தூக்கி எறிந்து விட்டாய். இன்று தேவையற்ற காகிதமாய் நானும் தேவையான காகிதம்தான். ஒரு சிறு வித்தியாசம், அன்று நான் காவியம், இன்று நான் காகிதம். வணக்கம் நிலுவனர் அரும் நிகழ்ச்சியோடு எனக்கும் ஒரு இனிமையான பாடல்கள் தாருங்கள் என்று சொல்லியிருக்காங்க அஸ்வினி. தற்போது அழைப்பினுடைய சொந்த அன்பான வணக்கம்.
1: வணக்கம்.
0: அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் சரோஜினி. எப்படி சுகம் சரோஜினி? சரோஜினி, நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா?
1: நல்ல பிடிச்சிருக்கு சார், நல்ல பாடல்கள், சந்தோஷமா இருக்கு கேக்க. நல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: ரொம்ப நன்றி அம்மா. ஒலிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்
1: சார்? கவிதை ஒன்று சார்,
0: சொல்லுங்கம்மா.
1: கோடி உறவு அருகில் இருந்தாலும் உன்னை மிஞ்சிய உறவேதும் உலகில் இல்லை அம்மா.
0: ஓகே, நன்றி அம்மா. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொழிற்சாக இனிமையான பாடல்களை நிகழ்ச்சியோடு கேட்கலாம். ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் பொழி திரைப்படத்திலிருந்து தீனாவின் இசையில் இனிமையான பாடல்.

பாடலும் மயிலின் அகவெல்லும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.

0: காட்சி வசந்தத்தின் வசந்தரிலாவோடு ஒரு இனிமையான பாடல்கள் ஒழித்து வைத்த பாடல் எல்லாருக்குமே படித்த ஒரு பாடல். யுவன் சங்கராஜா இசையில் தர்மதுரை திரைப்படத்திலிருந்து ராகுல் நம்பியார் மற்றும் சின்மை பாடிய இனிமையான பாடல். காட்சி வசந்தத்தின் வசந்த நிலாவினுடைய மூன்றாவது மடத்தை அழைத்துக்கொண்டு நாங்களும் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த மடத்தியாலும் கூட இனிமையான பாடல்கள் மற்றும் உங்களுடைய இனிமையான கவிதைகளை சுமந்து கொண்டு நகரப்போகின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அலைக்குமணி தொலைபேசி இருக்கும் 0312-7775-0001 அல்லது 0312-7775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அத்தனை பதிவுகளையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். தற்போது அழைப்பினுடைய சொந்த அன்பான வணக்கம்.
1: வணக்கம்
0: அண்ணா. அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க?
1: உங்களுக்கு
0: மிகவும் பிடித்த ஒரு கவிதை சொன்னா யாருக்காவது நீங்க ஒரு கவிதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா என்ன கவிதை?
1: நீ தேடும் போது உன் அறையில் நான் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ நினைக்கும் போது உன் மனதில் நான் இருப்பேன், நினைவாக அல்ல உயிராக.
0: இனிமையான கவிதை. நன்றி.
1: அந்த பாட்டு கட்டாயந்தாங்க.
0: அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் தருவதற்கு நானும் முயற்சி பண்றேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் கட்டாயந்தாரு. நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: காட்சி வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்து இருக்கின்றோம். இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு இனிமையான பாடல் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

குயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மணமும் வீசும் யாழ் மண்ணில் நூற்று

சொல்லி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக உங்களுடைய கவிதைகளின் நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ள நானும் நிகழ்ச்சியோடு காத்துக் கொண்டிருக்கின்றேன். அளிக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கும் 0312-7775-0013 அல்லது 0312-7775-1111 நீங்கள் வலைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு அத்தனை பதிவுகளையும் இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். தற்போது எங்களுடைய முகப்புத்தகம் சொந்தங்களையும் இணைத்துக் கொள்ளலாம். ஹாய் அன்பால் வணக்கம் டிலோ, நானும் நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல் என்று சொல்லி யாஷ் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து மற்றும் அன்பான வணக்கம் டிலோ அண்ணா, நிகழ்ச்சியுடைய பாடல்கள் எல்லாமே அருமையிலும் அருமை, எனக்கும் ஒரு இனிமையான பாடல் கிடைக்குமா என்று சொல்லி குறிஞ்சா கேணி அசோதின் நூஜகான் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம் சொல்லி அர்ஜுன் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் மற்றும் முகாஜ் ஃபர்சானா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம் மன்னா நான் அம்பாரி ஃபர்சானா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் ஃபர்சானா பலாங். ஹாய் அன்பான வணக்கம் நாளும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி பலாங்கோடை குமார் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. வாரியப்புலையிலிருந்து நிலைமிகம் தேவி அன்பான வணக்கம் சொல்லி ஹாய் இதமான இனிமையான இரவு பொழுது வணக்கம் மன சுகமா பாடல் தெரிவுகள் அருமை அண்ணா எனக்கும் இனிமையான பாடல் என்று சொல்லி ரோஜா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. இன்று வரை புரியாமல் இருப்பது ஒன்றுதான், சேராமல் போவதற்கு இந்த சந்திப்பும் பிரிவும் எதற்கு? என்னவனே உன்னவள் ரோஜா என்று சொல்லி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அவனாசி வைஜெயந்தி மாலா மற்றும் வெல்லவதி ராஜகோபால் பாலா நிர்மலா பாலா கேரளினா ஹரி சேலம் சிவான்பான வணக்கம் சொல்லி அன்பான வணக்கம் என்று கருங்காலி சோலை மில்டன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் என்று சொல்லி பசரியூர் எஸ் பாலச்சந்திரன் ஹாய் ப்ரோ எப்படி சுகம், பாடல்கள் எல்லாமே அருமை என்று சொல்லி மட்டக்களப்பு அரசியலி ஆஷினி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. இவன் நெஞ்சில் ஆடும் அவளின் வண்ணங்கள் மொழிபெயர்க்க தெரியாத ஒரு யுகம், பல அழகிகளின் யுத்தம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிறது. இவன் கனல் நீரின் ஒரு அழகிய காதலை கனவில் நீந்தி செல்கின்றான். அவள் கலையாத ஒரு நினைவலையாய் அவனை தொடர்கிறாள் என்று சொல்லி மன்னர் வேப்பங்குளம் ஃபாயிஸ் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. இந்த கலை அரசு அன்பான வணக்கம் சொல்லி நான் நிகழ்ச்சியோடு என்று அனைத்து நிகழ்ச்சி சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவில் இன்னும் ஒரு இனிமையான பாடல்

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மணமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 11:45 ஆகிக்கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் வலைப்பினை ஏற்படுத்தலாம். மீண்டும் நேரம் சரியாக இரவு 11:43.
1: யாழ் மீட்டும் யாழ் மண்ணில்

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்ப ஆச்சு.

Hi, Malini. I'm Krishnan. நான் இத சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியுடைய கடைசி நேரத்தை நகலமிட்டு இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக தற்போது அழைப்பினுடைய சிந்தம். அன்பான வணக்கம், அன்பான வணக்கம், அன்பான வணக்கம்.
1: வணக்கம் ஆதி மூலம்.
0: வணக்கம் ஆதி மூலம் ஐயா, எப்படி இருக்கீங்க ஐயா?
1: நலமா இருக்கேன், நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன்.
1: வாழ்த்துக்கள், அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஐயா. உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை என்றால் என்ன கவிதை அது?
1: புகழ் நம்மை புகழும் புகழ்ச்சி பூவை போன்றது, நாம் அதை வாசனை பிடிக்கலாம், ஆனால் அப்படியே புரிந்து விடக்கூடாது.
0: நல்ல கவிதை, இனிமையான கவிதை.
1: நன்றி,
0: நன்றி. ஒழுக்கவிருக்கும் பாடலை யாருக்காக யாருக்காக இணைத்துக் கொண்டு நாங்கள்
1: கேட்கும் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம்.
0: ரொம்ப நன்றி. அனைத்து நேய சொந்தங்களை இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். நன்றி, வணக்கம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்கள் மற்றும் இனிமையான கவிதைகளோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பேஸ்புக் சொந்தங்களையும் தற்போது நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்கலாம். ஹாய் அன்பான வணக்கம் டிலு, நானும் நிகழ்ச்சியோடு எனக்கும் ஒரு இனிமையான பாடல் என்று சொல்லி வெப்பங்குளம் வாய்ஸ் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம் டிலுக்ஷன் அண்ணா, நானும் நிகழ்ச்சியோடு தான், எனக்கும் ஒரு பாடல் கிடைக்குமா என்று சொல்லி சிவா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. எந்த இடம் என்று சொல்லி குறிப்பிடப்படவில்லை. மற்றும் அன்பான வணக்கம் டிலுக்ஷன், நானும் நிகழ்ச்சியோடு எனக்கும் ஒரு இனிமையான பாடல் என்று தர்ஷினி குணசேகரன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம், நானும் கூட நிகழ்ச்சியோடு தான், செல்வசன்னதி சுதன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. நானும் வசந்தத்தோடு தான், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் தாருங்கள் என்று சொல்லி. மற்றும் வடக்கு மன்னனான் ஹம்பாரி ஃபர்சானா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஃபர்சானா அன்பான வணக்கம் ஃபர்சானா. மற்றும் ஹாய் அன்பான வணக்கம் டிலுக்ஷன், நானும் நிகழ்ச்சியோடு, பாடல்கள் எல்லாமே அருமையிலும் அருமை, எனக்கும் ஒரு இனிமையான பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி நவலப்பேட்டி குமுதா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. என்னம் நியாஸ் அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு, நிகழ்ச்சியுடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபிரெண்ட்ஸ் ஆஃபீஷியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியில் இருந்த அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம், காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு அனைத்து நிகழ் சொந்தங்களையும் இணைத்துக்கொண்டு இனிமையான பாடல் ஒழிக்கும். இந்த பாடலோடு நடும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம். நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் சந்தோஷமான நன்றிகளை கூறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை signing off by Maji Deluxe. Nandri Sundangali. Love you guys.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

அதுதான் காதலா.

0: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
1: என்ன கடிடா? என்ன கடிடா? என்ன கடிடா? என்ன கடிடா? என்ன கடிடா?

0: போற மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய?
1: என்னன்னு சொல்ல?
0: ஓ, யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

ஆண்டெல்லாம் மயிலின் அகவெல்லாம் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்.

ஏழு, மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு? அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயல் வாக்கியா ஒன்னா ரெண்டா போ போ. ஒழுங்கா சொன்னதை கேளு, சொன்னபடி கேளு. அப்படியே அதுல உள்ள சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. சொன்ன

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா, அதுக்குள்ளே எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா அன்னைக்கு நாள் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்கார்த்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா, தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண், அவள் சோர்வு இல்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

0: உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது? நம்ப ஆக்சிடென்ட்.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு. மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்லு கேட்டு.
0: பரவாயில்லையே. பேச்ச மாத்தாத, பாட்டப்படி.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
4: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
5: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து.
6: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்,
7: அனுசரணை.
8: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
9: பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
10: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து.